நேரம் 5:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ராஜேஸ்வரி அவர்களின் குரலில்

நேரம் 5:49. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது டாக்டர் சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்ரத மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 10ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்வது குரல் அமுதம்.

0: சூதாட்ட கூடமே கதியென்று கிடப்பது வழிவழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
1: பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக்காலை புகின்.
0: சூதாட்ட கூடமே கதியென்று கிடப்பது வழிவழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ

0: தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர் தலைவர் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹெவ் டெல்பின் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்க அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது நான் உங்க ஆர்ஜி சுகன்யா. எஃப்எம் ரெயின்போ ஆர்ஜி சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கவலைகளை காகிதமாக நினைத்து அப்படியே கசுக்கி தூக்கி போட்டுருங்க. இந்த நாள் கவலைகள் இல்லாத சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த நாளாகவே அமையட்டும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பக்தி நேரம் வித் மீ சுகன்யா.

0: எல்லாரும் ஈஸ்வரி அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:14 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
1: பக்தி நேரம்.
0: தோல்வியடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள், இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இலக்கை ஒன்றை நினைவில் வைத்து செயல்படுவோம். எஸ், ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், ஆசைப்பட்டுட்டோம், செய்ய போகிறோம் அப்படின்ற போது அது செய்ய முடியல, நம்ம செய்கிற ஒரு விதத்தால் செய்ய முடியல அப்படின்னா, நம்ம செய்ய போகிற வழியை மாற்றலாமே தவிர நம்மளை இலக்கை மாற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இலக்கம் ஒன்று அப்படிங்கிறத வச்சு நம்ம திட்டத்தை மாற்றி செயல்பட்டோம் அப்படின்னா இலக்கை கண்டிப்பாக சென்று அடைவோம். 6:15 ஆகிட்டுருக்கு. பிடில அவர்களுடைய குரலில் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: பக்தி நேரம்.
1: உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குடர்ல பாடல் கேட்டு வரும்போது 6:29 ஆகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், நம் வாழ்க்கை சுமையாகிவிடும். என்னோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று சொல்கிறேன், நம்மளுக்கு ஒருத்தவங்க தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னித்து கடந்து போயிடுறது அப்படிங்கிறது நல்லது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறதுக்காக கிடையாது, அவங்களோட அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்களேன்னு நினச்சி அவங்கள மன்னிக்காமல் நம்ம அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அந்த கணம் நம்மளை சில நேரங்களில் ரொம்ப தாழ்வாகவும் நம்மளோட எண்ணங்களை கொஞ்சம் குறைவாகவும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்கள அந்த இடத்துல மன்னிச்சுட்டு நீங்கள் நிறைவான ஒரு மனிதராக கடந்து போயிட்டே இருங்க. மறுபடியும் அந்த தவறு அவர் செய்யலைன்னா நல்லது இல்லையா, வேறு ஏதோ ஒரு இடத்துல அவங்க செய்த தவறுக்கு அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். ஒருத்தவங்கள தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிகழ்ந்தே தீரும். அது நடக்கணும், அதை நம்ம பண்ணணும்.

அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுங்க. 6:30 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக சித்ரா அவர்களுடைய குரல்ல வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

மக்கள் வாழும் காட்டிலே பொருள் மணக்குது பாட்டிலே புகழ் மணக்குது ஏட்டிலே புனித தெய்வம் கொலுவிருக்குது புலிகள் வாழும் காட்டிலே மலர்கள் போடி காவிலே

கலந்தோடு அமுத பம்பை கரை கடக்கும் மானதி, கன்னி மூல கணபதி கருப்பனாறு சந்நிதி. கரிவலந்தோடு அமுத பம்பை கரை கடக்கும்.

0: ஐயன் அழகு சந்தன மனம் அடிக்குது நெத்திலே.
1: டிஎல் மகாராஜன் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:41 ஆகிட்டு இருக்கு. ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்று குணநலங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். இது வந்து நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்து பார்த்து அனுபவத்தில் சொன்ன ஒரு விஷயம். ஸோ அனுபவத்தில் வர அறிவு எப்போவுமே சிறந்த அறிவாக தான் இருக்கும். 6:41 ஆகிட்டுருக்கு. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த சிறந்த அறிவையும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி. ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குழுவினர் பாடிய பாடல், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பருப்பதும் போதும்.

காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:49 ஆயாச்சு. எஸ், பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நீலாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்ற வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய ரெயின்போ எஃப்எம் சார்பில் பெரிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு மீண்டும் 7:02 உங்களை வந்து சந்திக்கிற நிகழ்ச்சி நிறைவு பாடல் உமா மகேஷ் அவர்களுடைய குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள

0: விக்னேஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
1: நலம் நலமறிய ஆவல். கடல் அலைகளையும் யானையையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு. அலைகளின் அசைவு, யானையின் அசைவு நம்மளை சலிப்படைய செய்யாது. யானை ஓரிடத்துல நிற்காது, அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். பொழுது போகலன்னா ஒன்று கடற்கரைக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது பெரிய கோயில் இருந்து அங்கே யானை இருந்தால் அங்கே போயிடலாம். அதனால தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் கடற்கரை உள்ள பகுதிகளில் வசிப்போர் காலை நேரமோ மாலை நேரமோ அங்கே நடைப்பயிற்சிக்கு போயிடுறாங்க. கடற்கரையில் கொஞ்ச நேரம் உக்காந்து கடல் அலைகளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வருவாங்க. இயற்கையை ரசிப்பது நல்லது தானே. உலகில் நீண்ட கடற்கரையை கொண்ட நாடு கனடா. இங்கு கடற்கரையின் மொத்த தூரம 2,02,080 கிலோமீட்டர். அடுத்த இடம் இந்தோனேஷியாவுக்கு. கடற்கரை தூரம் 54,716 கிலோமீட்டர்.
0: விக்னேஷ்,
1: இந்த நாட்டில் நிறைய தீவுகள் இருக்கு, சுமார் 18,307 தீவுகளாம். கடற்கரை அதிகம் உள்ள மூணாவது நாடு கிரீன்லாண்ட், 44,087 கிலோமீட்டர். அடுத்த இடம் ரஷ்யாவுக்கு, 37,633 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை. அப்புறம் பிலிப்பைன்ஸ், 36,289 கிலோமீட்டர். ஜப்பான், 29,751 கிலோமீட்டர். ஆஸ்திரேலியாவில் 25,760 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை இருக்குது. நம்ம இந்திய நாட்டுக்கு 20வது இடம். நம்மக்கிட்ட 7,516 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை இருக்கான். கடற்கரை என்பது பொழுதுபோக்குமிடம் மட்டுமல்ல, அது ஒரு இயற்கை வளம். கடற்கரைனா மீன் பிடிப்போர், அது சார்ந்த தொழில் செய்வோர், அவை தரும் பொருளாதாரம், தொழில், இப்படி நிறைய இருக்குது. அவற்றை வைத்து வளர்ச்சி பெறணும், அபிவிருத்தி பணிகள் நடைபெறணும். பீச்சுக்கு போகிறேன், காற்று வாங்க பீச்சுக்கு போனேன், வெறும் கவிதை வாங்கி வந்தேன்னு சொல்லக்கூடாது. அதே போல் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து கொஞ்சம் இடம்னு கடுதாசியில் எழுதக்கூடாது. சேர்ந்து அளவளாவும் இடம், ஒன்றா கூடும்போது ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவோம், கலந்து பேசுவோம், நல்லது கெட்டது பற்றி கருத்து பரிமாற்றம் செய்ய ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி நண்பர்கள் கூடும்போது கடற்கரையில் நடைப்பயிற்சி போகும்போது ரெண்டு செயல் நடைபெறும். ஒன்று நடைப்பயிற்சி, உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. ரெண்டாவது கருத்து பரிமாற்றம். ஒரு செயலின் நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாததுன்னு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வழி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கலந்துரையாடும் போது மாற்று கருத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால சச்சரவு கூட ஏற்படும். இப்படி பேசும்போது நண்பர்கள் மத்தியில் மாற்று கருத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் சண்டை சச்சரவு ஏற்படாது, ஏற்படக்கூடாது. நண்பர்கள் அப்படின்னாலே உறவை தாண்டியது தானே, அதில் எப்படி சண்டை சச்சரவு ஈகோ இதெல்லாம் உண்டாகும், வரக்கூடாது.
0: வேலூர் விக்னேஷ்,
1: உங்களுடைய கல்லூரி கால, ஏன் பள்ளிக்கால நண்பர்கள் இன்னும் உங்களுடைய தொடர்பில் இருப்பாங்களே? இருக்கணும். இப்பெல்லாம் அந்த காலத்தில் கல்லூரியில் ஒன்றா சேர்ந்து படித்தவர்கள்லாம் தாங்கள் படித்த கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி பேசுகிற நடைமுறை ஏன் விழான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி விழாக்கள்லாம் நடைபெறுதே, குடும்பத்தோடவோ தனியாகவோ நண்பர்கள் கலந்து கொள்ளும் இந்த விழாக்கள் இப்போது ரொம்ப பிரபல்யம். இந்த மாதிரி கலந்துரையாடும் போதும் நமக்கு நல்ல பல செய்திகள் தகவல்கள் கிடைக்கும். ஆக நண்பர்கள் கூட நடைப்பயிற்சி, அதிலும் கடற்கரையில் போகும்போது ரெண்டு விதமான பலன்கள் நமக்குண்டுங்கிறத நீங்களும் ஒத்துக்குவீங்க. ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு. இதே போல தான் திருமண விழாக்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஒன்று கூடுவோம், அப்போதும் நீ உன் தோட்டத்தில் என்ன பயிர் போட்ட, நான் இந்த பயிர் சாகுபடி பண்ணேன்னு ஓர் அனுபவ பகிர்வு இருக்கும். இப்போ எல்லாம் மெஷின் மாதிரி ஆயிட்டிருக்கோமே, மனித வாழ்வுக்கு இது நல்லதா கெட்டதா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுட சூரியன் சூடான ஒரு காஃபி, சூப்பரான மெலடி பாடல்கள் உங்க மார்னிங்க இன்னும் ஸ்பெஷலாக வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜி சுகன்யா. எஸ் 7:26 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை கேட்க போறீங்க. உங்க மார்னிங் ரொம்ப ஸ்பெஷலான மார்னிங்கா இருக்கணும். நேற்று தான் ஓணம்லாம் முடிஞ்சது. நிறைய பேர் ஓணம் கிளிக்ஸ் எல்லாம் போட்டு அப்படி கலக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணேன். எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த நாள் ஜாலியான ஒரு நாளாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சாங்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சாங்குக்கு அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு குவெஸ்டனும் காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கேயுமே போகாமல் ஸ்டேடியோன் வித் மீ சுகன்யா. இது 101.4 எங்கே எல்லாமே சமதுள்ள

7:07 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் சென்னையில் பியூட்டிஃபுல்லான மெலடி சாங்ஸ். நான் உங்க சுகன்யாவும் உங்ககிட்ட பேசுறதுக்காக ரெடியா இருக்கேன். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னைக்கு எனக்கு க்வெஸ்சன் என்ன சுகன்யா அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதுகளில் விழுந்ததுனால இன்னைக்கு எனக்கு க்வெஸ்சன் என்ன சொல்லிடுறேன்ப்பா. உலக ஏரி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, அதாவது வேர்ல்ட் லேக் டே என்று வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா, எங்களுக்காக என்ன தருவீங்க அப்படின்னா, அடுத்ததா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ரோஜா திரைப்படத்துல இருந்து பியூட்டிஃபுல் சாங். இப்படி ஒரு மார்னிங் டைம்ல இந்த மாதிரி ஒரு பாடல் கேட்டா மனசுக்கு எவ்வளவு எழுதுதமா இருக்கும் தெரியுமா, கேட்டு பாருங்க.

0: டேய் மச்சான், பட்டத்தை இன்னும் ஹைட்டா ஏத்துறா.
1: அண்ணா.
0: ஆ சொல்லுமா.
1: நீங்க இப்போ பட்டம் விடுறீங்கல்ல, அது எவ்வளவு உயரத்துல பறக்குது?
0: இன்னும் கொஞ்சம் விட்டா மேல பறக்குற ஃப்ளைட்டையே தொட்டுறோம்.
1: ஓ, நீங்க விடுற பட்டம் என்ன கலர்னா?
0: ப்ளூ கலர். ஏன், தூரத்துல பறக்குறதுனால உனக்கு தெரியலையா?
1: பக்கத்துல இருந்தாலும் எனக்கு தெரியாதுண்ணா, ஏன்னா எனக்கு பார்வை இல்லை.
0: ஐயோ சாரி சாரிமா.
1: அட, அது பரவாயில்லண்ணா. பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு பார்வை வரப்போகுதுன்னு அம்மா சொன்னாங்க. ஐ டொனேஷன் பண்ணியிருந்த ஒருத்தவங்க மூலமா. பின்ன நானும் உங்களை மாதிரி இங்கே வந்து பட்டை விட்டு ரசிப்பேனே.
0: சூப்பர்மா.
1: எனக்கு கிடைச்ச மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். அவங்களும் என் கூட சேர்ந்து பட்டை விட்டு விளையாடுவாங்க.
0: இந்த உலகின் அழகை இன்னும் ரசிக்க முடியாமல் இருக்கும் கண்கள் எத்தனையோ.
1: மண்ணில் வீணாக மக்குவதற்கு கண்கள் ஒன்றும் உரம் அல்ல, வெளியற்றவர்களுக்கு அது ஒரு வரம்.
0: கண்களை தானம் செய்வோம்,
1: மற்றொருவரின் உலகத்தை ஒளிரச் செய்வோம்.
0: என்றும் உங்கள் அக்கறையில்
1: ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஒன்னிமேனேன் அண்ட் சுஜாதா வாய்ஸில் சாங் கேட்டு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த மார்னிங் ரொம்ப ஸ்பெஷலான மார்னிங் தானே. 7:14 ஆகிட்டு இருக்கு. எஸ் நம்ம கேட்ட கேள்விக்கு நேர்கள் எல்லாருமே விடை அளிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன், கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, வீரதுரை, பிரகாஷ், சிவன், அருண், சேகா, அன்பு ராணி, சதீஷ்குமார், பொன்னியன்மேடு வன்னை கணேசன், வைராஜா, சூளை ரீஜா மனோகரன், ஷெய்யார் சந்திரசேகர், மன்னி பெரியசேகாடு, ஜெயக்குமார், மாலினி தேவி அருணாச்சலம், கேசவன், சங்கர், நமுனா நாகராஜ், ஹேமலதா அண்ட் வைராஜா, தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், சூளை ரீஜா மனோகரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், நமுனா நாகராஜ் அண்ட் பட்டாளம் அப்துல் ஜலீல் அகைன், எல்லாருமே விடைகளோடு இனிய காலை வணக்கங்களோடு பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, இன்னும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிளேலிஸ்ட் எல்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நிச்சய ஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய குரலில் சங்கமம் திரைப்படுத்தும்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

6:23 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம், சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க. உலக ஏரி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு நிறைய பேர் விடை அளிச்சுட்டே இருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், நமுனா நாகராஜ், கமலாவர்தன், ஹேமலதா அண்ட் கமலாவரதன் அகைன், அவங்க அனைவருமே விடைகள் அமைச்சிருக்காங்க. அண்ட் எல்லாருமே சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. மல்லி பெரிசு, அக்காடு ஜெயக்குமார், சூலை, ரீஜா, மனோகரன், எல்லாருமே அழகழகான வரிகளோடு பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு. சங்கர் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது, அடுத்து இன்று ஒரு தகவலும் வரப்போகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணோம், ஸ்டே டியூன் வித் அஸ். இது 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: என்ன
1: சொல்ற குயில
2: என்ன குருவி பேசுது?
1: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு. ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்றேன்.
0: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: சே, என் அறிவு கண்ணை திறந்து
3: வச்சுட்டேன். கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
1: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
5: என்ன? மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: 91.4 இங்க எல்லாமே தோணி.
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போது வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 தேவகுமாரர்கள். அந்த 4 பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்க

0: கிட்ட அப்படின்னா, மற்றவங்கள விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த நாலு பேரையும் சுற்றி கூட்டம், எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த நாலு தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த நாலு தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காரு அப்படிங்கிற கற்பக விருட்சத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு, எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்றதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான், கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார், பெரியவர், படித்தவர். அவர், எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளோதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார், யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ, அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு, மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார், அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமை ஆகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு நாலு மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார், மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேறு வந்துட்டுது, துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார், மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார், மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை, தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது, அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கியம் பண்ணுற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார் பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட்றேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்னதான் அர்த்தம் பண்றாருன்னு தெரியல.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:40 ஆகிட்டு இருக்கு. இன்று ஒரு கவிதை பக்கத்துல இன்னைக்கான கவிதையை வாசிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கழற்சி வை, முட்டாளாய் பிறப்பிடு, கடிகார முடை காத்திருந்துக்கான்.

குட்டி கொஞ்சு நண்பனாலும் நகர்ந்து செல். கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், பிழி ஆற்றில் விழு, பூப்பறித்து கொடு, மேகமென கலை மோகம் வளர்த்து மித, மதிக்கெட்டுமாய் கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்து தவி, எடை குறைத்து சிதை, உளறல் வரும் குடி, எதிர்காலத்தில் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட திகட்ட காதலி, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட திகட்ட காதலி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

7:47 ஆகிட்டு இருக்கு. எஸ் ஹரிஷ் ராகவேந்திரா அண்ட் ஹரிணி வாய்ஸ்ல சாங் கேட்டு வந்தாச்சு. சில பாடல்கள் வந்து ஒரு சிங்கர் வந்து மூச்சு பிடிச்சு 1 மணி நேரம் பாடிட்டே இருப்பாங்க, லாஸ்ட்ல வந்து ஒரு 3-4 லைன் பாடிட்டு 4 லைன் பாடிட்டு அந்த பாடல் அப்படியே ஸ்டோல் பண்ணிட்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு குரல் வந்து ஹரிணியோட குரல். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் சிற்பி அவர்களுடைய இசையில கேட்டு வந்தாச்சு. எஸ் இன்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ஏரி தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது தான் கேள்வி. நிறைய பேர் விடையளிச்சிருக்காங்க. அண்ட் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்துக்கள் ரொம்ப இனிமையாக இருந்ததுன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. சோழேரி ரிஜா மனோகரன், நந்து ஜெயா, ராகவன் ரங்கசுவாமி அண்ட் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, ராமேஸ்வரம்லேருந்து ராகேஷ், மதுரை சோ சண்முக சுந்தரம், ரமா கோடம்பாக்கத்திலிருந்து அண்ட் கொர்காத்தூர் கே கே ஞானமுருகன், நரேஷ்குமார், வைஷு மேலப்பேடு, தயாளன் அடையாளப்பட்டு, ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கேசவராஜ் கோபாலன், பூலுவலயம் ஆனந்த முருகன், சபரி மனோஜ், இவங்க அனைவருமே விடையளிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அது என்ன சரியான விடை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சாங் கேட்டு வரணும். குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கார்த்திக் அண்ட் சின்மை வாய்ஸ்ல நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல.

7:54 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பகுதினா கேள்விக்கான விடையை சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உலக ஏரி தினம் வேர்ல்ட் லேக் டே என்னைக்கு வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே சரியான விடையை தான் அழைச்சிருந்தீங்க. எஸ் நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி 27/8 அப்படிங்கறதுதான் சரியான விடை. அது August 27, அதாவது இன்னைக்கு தான் உலக ஏரி தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. நீர் வளங்களை பாதுகாப்பதற்கும் ஏரிகளை பாதுகாப்பதற்குமான கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எப்பவுமே தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறீங்கன்னா அங்க இருக்கிற இடங்கள்ல தூய்மையா வச்சுக்கோங்க. ஏரி, குளம், கடல் எதுவாக இருந்தாலும் குப்பைகளை போடுறதோ அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா இயற்கையை நாம பாதுகாத்தாதான் இயற்கை நம்மளை பாதுகாக்கும். நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக பியூட்டிஃபுல் சாங் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில்

சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர் தலைவர் முஜிதபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில்

அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர் தலைவர் முஜிதபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எட்டு மணி மூணு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் எங்க பார்த்தாலும் ஆடி மாசத்தோட அப்படியே ஏழாவது வாரம் எட்டாவது வாரம் எல்லாம் ஒரு திருவிழா வைப்ல இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு வைபான டைம் எல்லாம் ஆரம்பிக்கலாம் தான். எஸ் இந்த ஒரு மணி நேரம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கேயுமே போகாம ஸ்டேட்யூனா இருக்கணும். ஸ்டேட்யூனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் சாங்ஸ் மட்டும்தான் கேட்க போறோம், கொஞ்சம் பேச்சு நிறைய பாட்டு. ஸோ நீங்க சாங்ஸ் லவரா இருந்தா அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக தான். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக அன்டோனி தாசன், மனசி, துர்கா, அனிதா வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட், இது 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
3: ஏ ஆர் ரஹ்மான், அனுராதா, ஸ்ரீராம் அண்ட் ஃபெபி, அனுப்பமா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 8:20 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரஷா ரெயின்போ. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கொஞ்சம் பேச்சு நிறைய பாட்டு, அடுத்ததான் உங்களுக்காக உதித் நாராயணன் சதனா சர்க்கம் வாய்ஸ்ல நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படுத்து சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட். 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.

நிகம் அண்ட் ஹரிணி வாய்ஸ்ல ஏஆர் ரஹ்மான் அவங்களோட மியூசிக்கல்ல சாங் கேட்டு வந்தாச்சு. இந்த சாங் எப்ப கேட்டாலோ பார்த்தாலோ அப்படியே அமெரிக்காக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு வந்து சங்கர் சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. 8:32 ஆகிட்டு இருக்கு. எஸ் நிறைய பாட்டு அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இந்தியாவிலேருந்து ரஷ்யாவில் வளர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழில் பாடணும். ஆனால் ரஷ்யன்ஸ் தமிழ் பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் வாலி அவர்கள் வந்து அப்படி பூந்து விளையாடி இருப்பார் வரிகள். அதெல்லாம் ரிச்சர்ட் வாய்ஸும் இந்த சாங்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் எங்கேயும் காதல் திரைப்படத்தில் இந்த ஸ்டேஜ் 101.4.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: சாய் சரண் அண்ட் மாலவிகா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 8:48 ஆகிட்டு இருக்கு. எஸ் பியூட்டிஃபுல் சாங் பேக் டு பேக் அப்படியே போட்டுட்டே இருக்கும். அடுத்த பாடல் கொஞ்சம் உங்களை டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரியான ஒரு பாடல் தான். டிஷ்யூம் திரைப்படத்துல இருந்து சுக்விந்தர் சிங் அண்ட் காயத்ரி வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட் டு தி 101.4.
1: வெல்கம் டு தி கிளப்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:53 ஆயாச்சு. எஸ் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நிறைவு பாடல் எப்பவுமே ஸ்பெஷலான ஒரு பாடலா இருக்கணும்ல. சோ பம்பரே கனாலே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக முருகன் அப்படி கூப்பிடுற மாதிரி ஸ்ரீனிவாஸ் வாய்ஸ்ல கபிலன் அவர்களுடைய வரிகள்ல ஸ்டேட்யூன் 101.4.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில்

அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர் தலைவர் முஜிதபா காமினி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

அனைவருக்கும் வணக்கம். நேரம் 9:03 ஆகியாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோபர் ரோஷன். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக மாற்றான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 9:09 ஆகியச்ச நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: bye.
1: நேரம் 9:13 ஆகியாச்சு. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராவுன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 9:20 ஆகிய நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக லியோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 9:24 ஆகிய சென்னையர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அயன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி ஜுவல்லரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு

புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

9:32 ஆகிய நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராயன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

9:37 ஆகிட்டு நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 3 திரைப்படத்திலிருந்து பாடல்.

பண்ணும். கம் ஆன் கேர்ள்ஸ்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 9:41 ஆகிய சென்னையர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பே ஆறு உயிரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும்.

இருக்கும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

9:48 ஆகிய சென்னையர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

நேரம் 9:54 ஆகியாச்சு நேர்களே, ரெயின்போ எஃப்எம் தான் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக காஞ்சனா திரைப்படத்திலிருந்து பாடல். இப்பாடலிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் காலை 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவ 35 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 2 விமானம் இன்று காலை நேபாளம் புறப்பட்டுச் சென்றது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அடங்கிய கையேடுகளை குற்றாலத்தில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். தமிழகத்தில் தேவையான இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தேவையிருக்கக்கூடிய இடங்களில் கூடுதல் மருந்தாளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 8827 கன அடியிலிருந்து 7450 கன அடியாக குறைந்துள்ளது. நாகை மாவட்டம் வெள்ளையாற்றில் கழிவு நீரை வெளியேற்றி 5 தங்கும் விடுதிகளை மூடி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 2 தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். திரைப்படங்களோட பெயர்கள் கூட ஒளிஞ்சிட்டு இருக்கும், அந்த படங்கள் என்னென்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுவே ஷினோஃபர் சொன்னா
1: ஒரு கதையா நான் சொல்லுவேன், அந்த கதையில மூணு படம் கண்டிப்பா இருக்கும், அது என்னென்ன படம்ன்றத அந்த வார்த்தையை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: எப்படி ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் கதை ஒருத்தர் வந்து வாக்கியம், இப்படி ரெண்டு பேரும் வெரைட்டியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த நம்பருக்கு கால் பண்ணும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா சொல்லிடலாம்.
0: 2986000038 2952255544 இந்த எண்களுக்கு தான் நீங்க கால் பண்ணணும். ஓகே, நிகழ்ச்சியோட முதல் காலர் யாரு எங்கன்னு கேக்குறதுக்கு முன்னாடி யூத் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டு வந்தாலும் ஓகே.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஸ்டேஜ் 101.4
1: செம்மதூளு.

0: சங்கர் மகாதேவன் வாய்ஸ்ல கபிலனோட வரிகள் பாடல் கேட்டு வரும்போது 10:09 ஆகிட்டு இருக்கு. எஸ் கெட் செட் கோ தான் விளையாட போறோம். ரெடியா ஷினோபர்?
1: கண்டிப்பா ரெடி. ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்டலாம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யாரு? பிரகாஷ். பிரகாஷ் ரெடியா இருக்கீங்களா? பிரகாஷ், தலைப்பு வந்து சினி குவிஸ் விளையாட போறோம். நான் ஒரு வாக்கியம் சொல்வேன், அந்த வாக்கியத்துக்குள்ள திரைப்படங்களோட பெயர்கள் ஒளிஞ்சிருக்கும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கனால உங்களுக்கு வாக்கியத்துக்கு பதிலா ஒரு பாட்டாவே பாடலான்னு இருக்கேன். அந்த பாடல் வரிகளுக்குள்ள 2-3 படம் பேர் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும். இந்த வரிகளுக்குள்ள படம் பேர் இருக்கு, கண்டுபிடிங்க.
2: தென்றல் வந்து என்னை தொடும் ஒரு படம் இருக்கு.
0: ஓகே.
2: என்ன
0: இவ்வளவு சொல்லிட்டு போயிட்டீங்க, பரவாயில்ல.
3: சொல்ல போறேன், அதுல ஒரு 3 படம் ஒளிஞ்சிருக்கு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா? எங்க வீட்டு பக்கத்துல காஞ்சனான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, சரியா? அவங்களுக்கு கருப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு கருப்பு கலர்ல இருக்கிற தாஜ்மஹால் பொம்மைய நான் கிஃப்டா கொடுத்தேன்.
4: சரி.
3: இந்த 3 இதுலயே ஒரு 3 படம் இருக்கு, இந்த கதை முடிஞ்சிருச்சு.
4: காஞ்சனா அது ஒரு படம்.
3: சரி.
4: தாஜ்மஹால் அது ஒரு படம்.
3: சூப்பர்.
4: கருப்பு.
3: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர் யாரங்க வந்து பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். ஓகே, ரொம்ப கஷ்டமான ஒரு கதையை சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதான் ஓடி போயிட்டாங்க. இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், 2986-0-0-3 2-9-5-2-0-5-5-4 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம் நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நுங்கம்பாக்கம் டேக் பண்ணோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்.
0: நுங்கம்பாக்கத்துல இருந்து பேசுறீங்களா, பூந்தமல்லியில இருந்து பேசுறீங்களா, ஒன்னும் தெரியல, ஆனா போஜராஜன் பேசுறீங்கன்னு மட்டும் தெரியுது எனக்கு. வணக்கம், உங்க எனர்ஜி சூப்பரா இருக்கு சார், நன்றி.
3: போயிட்டாரு நினைக்கிறேன், லைன் விட்டு.
0: உங்களை பாராட்டி பேசும்போது அமைதியா இருந்தீங்களா, அதனாலதான் அவங்க வந்து கொஞ்சம்
3: தன்னடக்கம்.
0: வணக்கம்.

0: ரெடியா இருக்கீங்களா? கம்பீரமாய் வந்து வீரநடை போடுகிறான் என் நண்பன்.
1: கம்பீரம் ஒரு படம், வீரநடை ஒரு படம், ராஜநடை ஒரு படம்.
0: ராஜநடை இல்ல, இன்னொரு படம் இருக்கு அதுல.
1: அப்படியா?
0: ஆமா, நினைச்சிட்டீங்கன்னா 101.4
2: இங்க எல்லாமே சமதூல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: set, go! Go! கண்ணனுக்காக காத்திருக்கிறது ஒரு கதை சொல்லுங்க.
1: ஓகே கண்ணன், இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போற கதையில நான்கு திரைப்படங்கள் இருக்கு, சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க கதைய, சரியா? காதலர் தினம்னாலே பூக்களோட விலையெல்லாம் அதிகமாகுமா, சரியா? இருந்தாலுமே தன்னுடைய காதல் பரிசா ரோஜா கூட்டத்தையே தன்னுடைய காதலிக்கு அனுப்பி வச்சிருக்காரு ஒருத்தர். அதுல ஒரு லெட்டர் வேற இருக்கு, பூவெல்லாம் உன்வாசம் வீசுதேன்னு ஒரு அழகான கவிதை வேற. இப்ப சொல்லுங்க பாப்பா, இதுல எத்தனை நாளுக்கு படம் இருக்கு?
2: உன்வாசம்,
1: சரி,
2: காதலர் தினம்,
1: ஓகே,
2: காதல் பரிசு, பூ என்னது வந்துச்சு,
1: பூ என்னமோ வந்துச்சே, அந்த பூ என்னது, ரோஜா கூட்டத்தையே அனுப்பி வச்சிருக்காரு. நானே சொல்லிட்டேன்,
0: அவங்களே சொன்னாலும் உங்களுக்கு தான் பிளஸ். கவலைப்படாதீங்க, நன்றி நன்றி. அடுத்த காலர் யாரை இங்க இருந்து பாக்கலாம்? வணக்கம்
3: சுகன்யா, இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம்
0: சோழன், எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கு மேம். ரொம்ப நாள் அது பேசுவோம் ரெண்டு பேர்கிட்டயுமே.
1: ஓகே, ஆமா, நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு காம்பினேஷன்ல வந்திருக்கோம் நினைக்கிறேன்.
0: ஆமா, அவங்க கூட ஜாயினா நீங்க வந்தது ரொம்ப நாள் ஆச்சு.
2: இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் ஆ வந்தோம்.
0: ஃபர்ஸ்ட் டைம் கூட இருக்கலாம்.
2: ஆமா ஆமா.
1: ஓகே, உங்களுக்கான வாக்கியம் சொல்லிடலாமா? அலையலையாய் பாய்ந்து வருகிறது கடல், கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் என் காதலனை.
0: காதலன் அலைப்பாயுதே, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கடல்.
1: அலைப்பாயுதே வரல, அதுக்கு பதிலா ஒரு பாதி தான் வந்து
0: அலை அலை.
1: அவ்வளவுதான். நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்த கோலர் கிட்ட கேட்டு பேசிடலாமா?
2: கண்டிப்பா.
1: வணக்கம். இந்த அடுத்த காலர்னு போகும்போது இந்த தேர்ட் காலர் எல்லாமே இப்படி ஓடி போயிடுறாங்க, அது என்னன்னு தெரியல. வணக்கம்.
3: வணக்கம்.
1: புரியல. ஆண்டவன் கட்டளையிட்டான், ஆனால் பார்த்தால் மட்டும் பசி தீர்ந்து விடுமா என்று கடவுள் கேட்டார். ஆறு மனமே ஆறு பாட்டு, அதுல இன்னொரு படம் பேர் இருக்கு சொல்லுங்க.
2: இங்க எல்லாமே சமதூளே.

சூடுக்குன்னா அந்த இடத்துல தந்தர் தந்தர் அந்த வந்தர் சூடுக்குன்னா அந்த சூடுக்குன்னா.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போல ரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 10:30 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ. நான் உங்க சுகன்யா அண்ட்
1: நான் உங்கள் ஷினோபர். எஸ்
0: நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சினி குவிஸ் தான் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யார் எங்க இருந்து பாக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: லைன்ல தான் இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சசிகலா பேசுறேன் மேடம்.
1: சசிகலா, உங்களுக்கான சினி குவிஸ் ரெடியா? ஓகே, நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கதை சொல்ல போறேன், அதுல மூணு படம் ஒளிஞ்சிருக்கு, சரியா?
2: சரி.
1: ஓகே, நம்ம ஒரு ஸ்டார் ஆகணும்னா அதுக்கு நிறைய விடாமுயற்சி வேணும், அதோட விவேகமும் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பெருசா ஜெயிக்க முடியும். கதை கேட்டு முடிச்சிட்டீங்களா? நம்ம ஒரு ஸ்டார் ஆகணும்னா அதுக்கு நிறைய விடாமுயற்சி வேணும், சரியா? அதோட விவேகமும் நம்ம வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்.
2: விவேகம். ஸ்டார்.
1: சூப்பர்.
2: வாழ்க்கை.
1: நான் அந்த வாழ்க்கை வைக்கலையே.
0: வாழ்க்கைன்ற வார்த்தையை வந்த மாதிரி தெரியலையே.
1: வாழ்க்கை இருக்கு, ஆனா வாழ்க்கைன்னு நான் வைக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க.
0: இன்னும் எத்தனை படம் இருக்கு?
1: ஒரே ஒரு படம் தான் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான படங்க. அதாவது இல்ல,
0: முன்னேற எல்லாருக்குமே இது இருந்தாதான் முன்னேற
1: முடியும். மறுபடியும் கூட சொல்றேன், ஸ்டார் ஆகணும்னா அதுக்கு நிறைய விடாமுயற்சி வேணும்ல. சொல்லுங்க பாப்போம்.
0: அப்பவும் வரமாட்டாங்க, விடாமுயற்சிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா?
1: அப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க,
0: யோசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர் யார் எங்க இருந்து பாக்கலாம்? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
0: யாரோ ஒருத்தர்
1: எப்போ வணக்கம் சொல்லுவோம், எப்போ போலான்னு இருக்காங்க போல.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹலோ, ராயப்பேட்டிலேருந்து யார் பேசுகிறீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா? உங்கள் குரல் ரொம்ப லோவாக கேட்குது. ஆ, ஓகே மாலா, ரெடியாக இருக்கீங்களா?
2: ஓகே மாலா, இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? அந்த கதையில் ஒரு 4 திரைப்படங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க கதையை. ஓகே, எங்க பிடி மாஸ்டர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே செம்ம கெத்தா வருவார். அவர் பீரியடு எப்போ வரும், அந்த விசில் சத்தத்துக்காக நானும் என் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம்.
0: புரியுது மேடம்,
2: புரியுது மேடம். ஆனா என்னெல்லாம் இருக்கு தெரியலையே. அதாவது எங்க பிடி மாஸ்டர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே செம்ம கெத்தா இருக்கும், சரியா? அவர் பீரியட் எப்ப வரும், அந்த விசில் சத்தத்துக்காக நானும் என் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்.
0: ஒருத்தரோட படமாவே இருக்கு போல இருக்கே.
2: அப்படிலாம் இல்ல. விசில், சூப்பர், விசில் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் ஓகே, இன்னும் ரெண்டே ரெண்டு படம் தான், ரொம்ப ஈஸி. சரி, அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
0: ஓகே, நன்றி. அடுத்த காலர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மேடம், சென்னை பூந்தமல்லி கலை சாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
2: ஒரு காலர் கிட்ட கேட்டேன், ரெண்டு படத்தோட பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, சரியா? இன்னும் ரெண்டு படம் அப்படியே மிச்சம் இருக்கு. ஓகே, எங்க பிடி மாஸ்டர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே செம்ம கெத்தா வருவாரு. அவர் பீரியட் எப்ப வரும்னு, அவருடைய விசில் சத்தத்துக்காக நானும் என் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்.
3: இல்லீங்க.
0: இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீங்க கால் பண்ணி இந்த கேம் பிளே பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்பார் படத்துல இருந்து நகாஷ் அசிஸ் வாய்ஸ்ல சாங்ஸ் 101.4.
2: இங்க எல்லாமே சமதுல்ல.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்.

0: 1.4 இனி எல்லாமே தூள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: வந்தாச்சு. அடுத்த காலர் யார் எங்கிருந்து கேக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை சொல்லிடுறோம்.
1: ரொம்ப நேரம் போகலையா
0: அவள் வருவாளா என்று காத்திருந்தேன், பின்பு அன்புடன் கண்டேன் என் காதலை, என் பிரியமானவளையும் சேர்த்துதான்.
1: அய்யோ, பிரியமானவளே கண்டேன் காதலை, அவள் வருவாளா?
0: அன்பு அன்புன்னு ஒரு படம் இருக்கு அதுல.
1: அன்பு அன்பு நாலு படம்.
0: ஓகே, நன்றி. ஸ்டோரி கேட்டுட்டு போறீங்களா ஹேமா? இல்ல வேணாம் வேணாம், ஓடி ஓடிடுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்த காலர். நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர் யார் எங்க இருந்து பாக்கலாம்?
2: வணக்கம்.
0: வணக்கம். ஓகே, அந்த ஸ்டோரிய கொஞ்சம் நீங்க அப்படியே தூசு தட்டி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க அதுக்குள்ள அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். சொல்லுங்க.
2: இப்பயே ஸ்டோரி சொல்லலாம்ன்றீங்களா? சரி, ஒரு ஊர்ல மகாராஜா வாழ்ந்துட்டு வந்தாரு. சரியா, அவரோட அரண்மனையில ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்க சொல்லி ஒரு படைத்தலைவனுக்கு உத்தரவு விடுத்தாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.
0: இதுல இருக்கிற மூணு படங்களே நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
2: நாலு படம் இருக்கு.
0: நாலு படமா? நான் மூணு படம் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொரு தடவை சொன்னாங்கன்னா
2: ஓகே, காலர் எடுத்துருங்க,
0: பாத்திரலாம். ஓகே காலர்ஸ், நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-00-38, 295-2-05-54 இந்த எண்களுக்கு தான். ஓகே ஷினாஃபர், இதுல இருக்கிறத நான் கண்டுபிடிக்கிட்டா?
2: நீங்களா கண்டுபிடிக்க கூட, நம்ம காலர்ஸ்க்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க இந்த பாட்டை கேட்டு வந்துறோம். காலர்ஸ் அந்த கதை இன்னொரு தடவை ஷினாஃபர் சொல்லுவாங்க. ஷினாஃபர் இன்னொரு தடவை சொல்லுங்க.
2: அதாவது ஒரு ஊர்ல மகாராஜா வாழ்ந்துட்டு இருந்தாரு.
0: ஓகே,
2: அவருடைய அரண்மனையில ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்க சொல்லி ஒரு படைத்தலைவனுக்கு உத்தரவு விடுத்தாரு.
0: அவ்வளவுதான், இதுக்குள்ள நான்கு திரைப்படங்கள் இருக்கு. அது என்ன திரைப்படம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு உடனே கால் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட், இது 101.4.
2: இங்க எல்லாமே சமதுல.

0: பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஸ் 10:52 ஆயாச்சு. சூப்பர் சினோபுரம் நம்ம கூட இருக்காங்க, சிரிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த காலர் யார் எங்க இருந்து பாக்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சுகன்யா மேம்க்கும் ஷனஃபர் மேம்க்கும் வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பத்மாவதி, கடலூர்ல இருந்து.
2: பத்மாவதி, உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் கதை சொல்லி பாட்டு போட்டோம்.
1: இது மகாராஜா சொல்லி சொல்லிட்டாங்களா?
2: அது சொல்லல, அதான் அது மறுபடியும் சொல்லுவா அந்த கதைய.
1: நான் சொல்றேன் கரெக்டான்னு பாருங்க. மகாராஜா ஒண்ணு, அரண்மனை

0: பொக்கிஷம் படை தலைவனா?
1: சூப்பருங்க, அவ்வளவுதான். அதாவது சுகன்யா நீங்க கூட மூணு தான் கண்டுபிடிச்சீங்க இல்லையா?
2: ஆமா,
1: அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சாங்க.
2: அவர் அப்ளாஸ் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியோட நிறைவு காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைவா உங்ககிட்ட பேசலாம் இருக்கேன். நான் ஒரு வாக்கியம் சொல்வேன், அந்த வாக்கியத்துல இருக்க திரைப்படத்தோட பெயரை ஷினோஃபர் கண்டுபிடிக்கிறாங்களா
1: நினைக்கிறேன்.
2: தபால் நிலையம் சென்று தபால் ஒன்று வாங்கி வந்தேன். என் சிநேகிதியின் ஊர் போத்தனூருக்கு கடிதம் எழுத.
1: தபால் மறுபடி சொல்லுங்களேன்.
2: தபால் நிலையம் சென்று தபால் தலை வாங்கி வந்தேன். என் சிநேகிதி ஊரு போத்தனூருக்கு கடிதம் எழுத. போத்தனூர் தபால் நிலையம்னு ஒரு படம் பேர் இருக்கு.
1: அப்படியா? நான் பாக்குறேங்க, இனிமேல் இந்த படத்தை.
2: ஓகே, இது வந்து ஒரு படம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு படம் வந்து நான் கண்டுபிடிக்க முடியாம கொடுத்தால அதுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு
1: மாதிரி படத்தை பார்த்தாதான் கண்டுபிடிக்கிறது.
2: இது மாதிரி நீங்களும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நான் வந்து சந்திக்கிறேன்.
1: இன்னைக்கு ரொம்ப ஜாலியா பண்ணல.
2: ஆமா, கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றி.
1: என் கதையை பார்த்து பயந்த நேர்கள் அத்தனை பேருக்குமே நன்றி.
2: இல்ல, ஆனா அந்த பிள்ளை வந்து ரொம்ப குட்டியா தான் ஸ்டோரி சொல்லிச்சு, அது பொறுமையா சொல்லிச்சு. அதுதான் நான் அது ஃபாஸ்டா சொன்ன வாக்கியத்தை அவங்களால பொறுமையா சொன்னாங்க. நான் அந்த பொறுமையா சொன்னதே நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஷினோஃபர், நான் கிளம்ப போறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா இருக்கட்டும். ஷினோஃபர் அடுத்து உங்களை வந்து சந்திப்பாங்க.
1: ஓகே,
2: ஸ்டே டியூன்ட். இது 101.4
1: இங்க எல்லாமே சமதுலே.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தவேக நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன் எடுத்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02 ஆகிட்டிருக்கு மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. உங்களோட நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அனைவருக்கும் வணக்கம். நேரம் 11:09 ஆகிட்டு இருக்கு. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களுடன் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன்.
1: பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது உங்கள் பி சரவணன்.
0: ஓகே சார், இன்னைக்கு நம்ம பேசுற போற டாபிக்கே சொல்லிடுங்க.
1: ஆமாங்க, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் சொல்லிட்டோம். நேயர்கள் வரலாம், வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள தொலைபேசின்னு சொல்லாமா?
0: கண்டிப்பா சார், 044-298-6-0-0-3-8-2-9-5-2-0-5-5-4 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்மளுடைய முதல் காலர் வெயிட்ல
1: இருக்காங்க. ஆமா, வந்துட்டா பேசிடுவோம். அவங்கதான் முதல்ல. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
2: ரெண்டு மூணு வாரமா டைம் கிடைக்குது.
1: கொஞ்சமா சார்
2: ஆமா ஆமா, கட் பண்ணிதான் விட்டு அதை வச்சிருக்கேன் சார். அது கொஞ்சம் மாறி ஆகுது. ஆனா அந்த கொய்யா பழந்தது பா சார், அது உள்ளயா எப்படி சார் பூ வரும்? அது என்ன சார் பழம்?
1: கொய்யாவுக்கா?
2: ஆமா சார், கொய்யா பழத்து உள்ள புழுகுது நிறைய.
1: கொய்யா பழத்துக்குள்ள புழுவா?
2: ஆமா சார், அதுதான் உங்களோட கேக்க சொன்னாங்க, அதான் கேக்க சார்.
1: கொய்யா பழத்துக்கு உள்ள புழு வருதுன்னா நீங்க பூ வருது பாத்தீங்களா கொய்யா மரத்துல? பூ வர்ற நேரத்துல என்ன பண்ணுங்க, ஒரு வேப்பண்ண கரைசல் தெளிக்க சொல்லுங்க. வேப்பண்ண கரைசல் ஒரு நடை இல்ல, ஒரு ரெண்டு நடை மூணு நடை தெளிக்க சொல்லுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு ரெண்டு மூணு முறை வேப்பண்ண கரைசல் தெளிச்சு விட சொல்லுங்க. வீட்டுல ஒரு செடி தானே இருக்கு,
2: ரெண்டு மரங்க சார்,
1: ரெண்டு மரத்துக்கு தெளிச்சு விட சொல்லுங்க. அந்த புழு வந்து பூச்சி அது வந்து பூவா இருக்கும் போதே உள்ள போயிடும். அதனால முன்னாடியே உள்ள போய் பூச்சி முட்டையிட்டு அதெல்லாம் உள்ளே நடக்கும்.
2: முன்னாடியே
1: ஒரு வேப்பண்ணை கரைசல் தெளிச்சு விட்டுட்டே இருக்க சொல்லுங்க. ஒரு ரெண்டு நாள் கேப்ல ஒரு 4-5 நடை தெளிக்க சொல்லுங்க. பூ இருக்கும் போதே அப்புறம் அடியிலையும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு வேப்பம் அந்த கரைசலையே மறுபடியும் கீழே கூட வேறு பகுதியிலையும் சுத்திலும் தெளிச்சு விடலாம்.
2: எனக்கு
0: ஒண்ணுமே
1: இல்லாத எனக்கு 50.
0: சரி ஓகே, அனுப்பி
1: வைங்க. வாங்கிக்கிறோம், பெரியவங்களுக்கு குடுக்கறத வாங்கிக்க வேண்டியதானே. பத்மாவதி அம்மா குடுக்குறீங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? வேணாம்னு சொல்ல முடியுமா?
2: என்னது
1: கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி, இந்த கையில வந்து உங்க பூ வந்த உடனே இந்த கையில இருந்து காசு உங்க வீட்டுக்கு வந்துடும்.
2: சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி
1: நன்றி. பத்மாவதி அம்மா எனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நான் அதை வந்து ஷினோஃபருக்கு கொடுத்துட்றேன் அவங்க கேட்ட மாதிரி. ஏன்னா அது பொம்பளை பிள்ளை கேட்டுட்டாங்க, அது கொடுத்தே ஆகணும். ஆமாம், கொடுத்துருவோம்.
0: ஓகே சார், அடுத்த காலர்.
1: அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம். எல்லாம் பெண்மணிகளாக வந்தால் எப்படி, நான் எப்படி பேசுறது? எங்களுக்கு ஆளு எங்களுக்கு வந்து இடமே கொடுக்க
3: மாட்டேங்கிறீங்க. சரி,
1: வரலண்ணா வரலன்னா அடுத்த வாரம் கலா பேசாம இருப்பாங்களா? அது எப்படி?

0: பேசாம இருக்க முடியாது. சரி சரிம்மா, பெண்மணிகளுக்கு தான் முதல்ல இடம் கொடுத்துருவோம்மா. அடுத்தது பெண்மணியே வந்தா கூட அவங்கள்ட்ட நாங்க பேசுறோமா. அடுத்த வாரம் அரக்கவுன கலா வருவாங்க, அவங்கள்ட்டயும் பேசுறோமா. ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க சார்.
1: உள்ள
0: அழுக கூடாதே,
1: நிறைய டெய்லி மழை வருது இல்லையா, அது ப்ராப்ளமா இல்ல நாங்க தண்ணி விடுறது சார் அதே போதும்.
0: எத்தனை வருஷத்து மரம்?
1: 3 வருஷம் சார்.
0: மூணா?
1: ஒரு கொட்டை பழம் எங்க அது சென்னையில் வாங்க சார். தேங்க வேலைக்கு போனேன் சார், அப்ப தேங்க இருந்தாங்க அதை அங்க பிளாஸ்டிக்ல அது ஒரு நாள் வாங்கினேன் சார். ரெண்டு பேரும் போய் தெரிஞ்சு தான் அழகா இல்லையா, திடிப்புதான் இருந்துச்சு. சரி அதுக்கு நீங்க சொன்னீங்களே அந்த மருந்து எல்லாம் போட்டு அதுல காப்பாத்தேன் சார். ஆனா காய் ஒரு டைம்ல அது மாதிரி இருந்துச்சு. அது
0: எல்லா காயும் அப்படி இருக்கா? ஒரு காய் எப்படி இருக்கா?
1: ஒரு 4-5 காய் எப்படி இருக்கு?
0: அப்ப வேற ஏதாவது ஃபால்ட்டா இருக்கும், ஏதாவது பூச்சி ஏதாவது அந்த மாதிரி இருக்கிற மர பழங்களை முதல்ல கண்டுபிடிக்க முடியுதா? அடுத்து நான் இப்ப தெரியும்ல.
1: என்ன பண்ணுங்க ஒரு வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சு விடுங்க.
0: அதுக்கும் தெளிச்சு விடுங்க. இப்போ கொய்யா மரத்துக்கு சொன்ன மாதிரி அதுக்கும் தெளிச்சிட்டிங்கன்னா ஏதாவது பூச்சி அல்லது நோயினுடைய கிருமிகள் அதில் இருந்தால் கூட இது போய் கட்டுப்படுத்திடும். செடி மேலே தெளிக்கணும், கீழேயும் தெளிக்கலாம், வேறு பகுதியிலையும் தெளிக்கலாம். இல்லைன்னா வேறு பகுதியில் வேப்ப முன்னாக்க போட்டு விடுங்க. வேப்ப முன்னாக்க போட்டு லேசாக கொத்தி விடணும். நீங்களும்மா?
2: வணக்கம்
0: சார்.
3: சார் மணலி மாறன்.
0: மணலி மாறன் சொல்லுங்க ஐயா.
3: ஆமா சார். ஐயா வந்து இப்போ நான் வந்து ஒரு என் கடைக்கு வந்து ஒரு மரம் வைக்க போறேன். ஏற்கனவே வச்சது வந்து ரோட்ல போற மாடுங்க தொல்லையினால அது டிஸ்போஸ் ஆயிடுச்சு.
0: சரி
3: இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு, ஒன்னு புங்கங்கண்ணு, அடுத்தது வந்து இந்த
0: பலாப்பழம்
3: வந்து பிரிச்சு பச்சை பலாப்பழத்தினுடைய மரம். அது தேக்கு, தேக்கு மாதிரி ஒரு பட்டையா இருக்கும் பாருங்க, நேல் கொடுக்கறது
0: தேக்கு.
3: அந்த மரம் வைக்கலான் இருக்கு. இதுல ரெண்டுல எது வைக்கலாம், நேலும் வேணும் ஆக்சிஷனும் வேணும்.
0: புங்கன் வச்சு
3: மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி அதுக்கு எவ்வளவு ஆழம் தோண்டணும், அது கூட வந்து வேர் உணும் போது அதுல எதனா போடணுமான்றத மட்டும் சொல்லுங்க.
0: அதாவது நீங்க கடைக்கு முன்னாடி வைக்கிறீங்க, அதுல எவ்வளவு இடம் இருக்கும்?
3: இடம் இருக்கு சார், இடம் வந்து நம்ம ரோடு வந்து அந்த ஒயிட் பார்டருக்கு முன்னாடிதான் வைக்க போறேன். ஏற்கனவே நான் அங்க மரம் வந்து இருந்தது, வேப்ப மரம் பெரிய மரம் இருந்தது, அது காவாவனுடைய வேலையினால அது எடுத்துட்டாங்க. இப்ப மறுபடியும் அங்க ஏற்கனவே வச்சு அது ஒரு 6 உயரத்துக்கு மேல ஒரு 10 அடி தூரம் போச்சு. அது மாடுங்க அது உள்ள பூந்து அதை கொம்பு விட்டு உடைச்சு ரெண்டாக்கிடுச்சு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு.
0: நீங்க மரம் வைக்கிற இடத்துக்கும் உங்க கட்டடத்துக்கும் எவ்வளவு தூரம்?
3: கட்டடத்துக்கு
0: அது ஒரு 10 அடி தூரத்துக்கு மேல இருக்கு.

0: பலா பழம் கிடைச்சுன்னா அதை பாதுகாக்கணும், அதெல்லாம் சிரமம், அதெல்லாம் வேண்டாம். அதை வந்து நம்ம வீட்டு பக்கம் வச்சுக்கலாம். இங்கே வைக்கிறத வந்து நீங்கள் இதை வைக்கலாம், வேணும்னா தேக்கு கூட வைக்கலாம், தப்பு
1: இல்லை.
0: தேக்கில் ஒரு பிரச்சனை என்னன்னா இலை கொட்டிக்கிட்டே இருக்கும்.
1: ஆமாம்,
0: இலை கொட்டிச்சுன்னா அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தினம் தினம் பண்ணணும். மற்ற மரங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். தேக்கு வச்சிங்கன்னா தினம் தினம் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணுறாங்கன்னா வைக்கலாம், தேக்கும் வைக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய இடத்துக்கு இதெல்லாம் உகந்த மரங்கள், வேம்பு, புங்கன், அப்புறம் தேக்கு, நீங்கள் விரும்பின தேக்கு, இது மாதிரி மரங்கள் வைக்கலாம். அசோக மரம் கூட வைக்கலாம், நெட்லிங்க மரம்னு சொல்லுவாங்கள்ல.
1: ஆமாம் ஆமாம்,
0: அது கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும், தூசு தும்ப கட்டுப்படுத்தும். அது மாதிரி மரக்கன்றுகள் நீங்க வைக்கலாம், தாராளமா வைக்கலாம்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி. ஒரே ஒரு சின்ன சந்தேகம் சார், நான் வந்து அதை கேட்டுட்டு நான் லைன் கட் பண்ணிக்கிட்டே, நீங்க அதுல ரேடியோல பதில் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: இப்போ நிறைய பழ வகைகள், எல்லா நிறைய பழ வகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி புண்டு எல்லாம் அண்டுது. ஆனா இந்த வாழைப்பழத்துல வந்து இது வரைக்கும் எந்த பூச்சி இருந்ததா நான் பார்த்தது இல்லை. நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா அதுக்கும் அது மாதிரி ஏதாவது உண்டா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
0: ரேடியோல கேட்டுங்க. நீங்கள் சொல்கிறது அருமையான கருத்து. இது வரைக்கும் வாழைப்பழத்தை வந்து எந்த விதமான பூச்சியும் தாக்கிறது இல்லை, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, அதுக்கான பாதுகாப்பு இருக்குது மேலே. இன்னொன்று, வாழை மரம் வந்து வருஷத்துக்கு ஒரு தார் தான் விடுது, சுற்றிலும் இலை இருக்குது, அதனால் இலை வாழை மட்டை இருக்கிறதுனால அது வந்து பாதுகாக்குது மரத்தை, மரத்தையும் பாதுகாக்குது, அது மட்டும் இல்லாமல் இதையும் பாதுகாக்குது, பழத்தையும், வாழை குலை இருக்குது பார்த்திங்களா, அதையும் பாதுகாக்குது. அதனால தான் வாழைப்பழத்துக்கு எந்த விதமான இதுவும் வர்றதில்லை. மற்ற பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். இப்போ பலாப்பழம் இருக்குன்னு வச்சுங்களேன், பலாப்பழம் இருக்கிற இடம் தனியாக நிறைய தெரியும், கண்ணு போடும், எங்கேன்னு பூச்சி தேடி வரலாம் இல்லைங்களா. அதே மாதிரி பப்பாளிலாம் அப்படி தான், நிறையா இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும், அது நேரம் தேடி வரும். இப்போ இதுவும் அப்படி தான், மாதுளையும் சரி, அதுக்கு முன்னாடி அவங்க கொய்யா கேட்டாங்க, கொய்யாலையும் சரி, இதெல்லாம் தனித்தனியாக தெரியும். அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது இல்லை, ஆனால் வாழை மரத்துக்கு அது கிடைக்குது. அப்படிதான், அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றது. இன்னும் இதில் வேற ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் கூட தாராளமாக சொல்லலாம்.
2: ஒரு சின்ன
0: விளம்பர இடைவேளை.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:21 ஆகிட்டு இருக்க நேர்களை உங்களோட நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். அடுத்த காலர் கிட்ட பேசலாமா சார்?
0: யார் வந்து வென்று சென்று விட்டார்? எப்பயும் ஒரு ஒரு நேரம் நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தோம்னா அது மாதிரி வந்து வென்று சென்று விடுவார்.
2: ஓகே, அடுத்த காலர்.
0: அடுத்த காலர் யார்? வணக்கம்
3: ஐயா.
0: ஐயா,
3: 3 வாரம் தொடர்பு கொண்டீங்க, 3 வாரமும் கிடைக்கலங்க.
0: பேசுறது மங்கப்பட்டி
3: செல்லதுரை.
0: செல்லதுரை, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்கய்யா.
0: எந்த தோட்டத்தில் இருக்கீங்க, எந்த கொல்லையில் இருக்கீங்க?
3: வயலில் தாங்க.
0: வயலில் இருக்கீங்களா?
3: ஓவராக இருக்கனால வீட்டில் இருக்கீங்க.
0: ஓ, உங்கள் பக்கம் மழையே இல்லைங்களா?
3: ரொம்ப கடுமையான வறட்சிங்கய்யா.
0: பாப்பா,
3: எங்கள் ஊர் பக்கத்தில் கொல்லிமலையில் மழை பெஞ்சி அருவியெல்லாம் தண்ணி வருதுங்கய்யா.
0: ஆனால் மழை உங்களுக்கு இல்லை?
3: எங்களுக்கு இல்லை, எங்கள் ஏரியாவுக்கே இல்லை, திருச்சி மாவட்டத்துக்கே மழை இல்லை.
0: கொஞ்சம் நட்டாங்க எல்லாம் அடிபடியா இருந்ததுங்கய்யா.
3: என்ன
0: காரணம் தம்பி?
3: மண்ணோட
0: வாகம், தண்ணியும்
3: தண்ணி, மழை தண்ணி பாயறது. பரவாயில்லங்கய்யா, ஏதோ ஒரு 2 நாள் மழை பெஞ்சுது, நமக்கு அந்த தூரல் வரல.
0: ஆனா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு இப்ப மழை சொல்லிருக்காங்க.
3: ஆமாங்கய்யா,
0: இந்த வாரத்துல மழை இருக்குன்னு சொல்லிருக்காங்க, அதனால மழை பெய்யும்
3: சொன்னாங்க.
0: இன்னொன்னு, மேட்டூர் அணையில தண்ணி திறந்து அந்த தண்ணி கடமலை வரைக்கும் போச்சுன்னா அப்ப பூமி குளிர்ந்து மேகம் குளிர்ந்து மழை பெய்யும். அப்ப டெல்டா பகுதியில் நிச்சயமா மழை, அந்த நேரத்தில் மேட்டூர்

0: தண்ணி திறக்கப்பட்ட பிறகு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அது நூத்துக்கு நூறு உண்மையான.
0: ஆமா,
1: பவானி சாகர் டேம்ல தண்ணி திறந்தாங்க இங்கயா. கொடுமுடி சைடு வந்து அந்த தண்ணி வாய்க்கால் பாசனம் விடுவாங்க, மேட்டு பாய்ச்சால் பாசனம்னு. அவங்க எங்க மாமா அங்க கொடுமுடியில இருக்காருங்க, அவர் சொல்லுவாருங்க, இன்னைக்கு தண்ணி திறந்து விட்டாங்க தம்பி, நாளைக்கே எங்களுக்கு மழை வந்துடும் சொல்லுனாரு.
0: கரெக்ட்.
1: அது பாத்தீங்க, மொத நாள் சொல்றாரு, மறுநாள் அவங்களுக்கு கொடுமுடி சைடு எல்லாம் நல்ல மழைன்னு சொன்னாரு.
0: ஆமா, அது பூமி குளிருது, அப்புறம் மேகம் குளிர்ச்சி அடைந்து.
1: ஆமாங்க, அந்த இப்ப கூட அங்க மழை பெஞ்சதுக்கு காரணம், இப்ப புளியஞ்சி வலையில மழை பெஞ்சதுன்னு சொன்னேன் இல்லைங்கயா. இப்ப அங்க எல்லாமே நடவு நட்டுருக்காங்க பயிரு, அதனாலதான் அங்கேயே போய் மழை பெய்யுதுங்க.
0: ஓஹோ,
1: அந்த நீ அந்த கீழே அந்த நீரோட இது போய் மேல ஏதோ வேலை பாக்குது. இதுக்கு
0: இப்படியோ மழை கிடைச்சுன்னா சந்தோஷம் தான் இல்லையா?
1: ஆமாங்கய்யா, மழை பெஞ்சாதாங்கய்யா வாழ்வா. மழை ரொம்ப இந்த ஆண்டு ரொம்ப என்னமோ பெரிய அளவுக்கு கஷ்டமா தாங்கய்யா.
0: என்னன்னா
1: கஷ்டம்லாம் ஒண்ணு கஷ்டம் தாங்கய்யா. இது ஒரு பத்தாண்டுகள் பத்து வருஷமா தண்ணியில புழங்கிட்டு இப்ப தண்ணி இல்லாம இருக்கனால. இதுக்கு முன்னாடியே ஒரு பஞ்சம் இருந்தது, இப்ப வந்து அந்த பத்து வருஷமா கொஞ்சம் திரும்பி பார்க்காம மோட்டர் எடுத்து விட்டு நம்ம பாத்துக்கு இருந்ததெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்கு. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: இரவும் பகலுங்கிற மாதிரி கஷ்டமும்
0: லாபமும் நஷ்டமும். ஆமா, கஷ்டமும் சந்தோஷமும் இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சாலும் அடுத்த முறை நிறைய தண்ணி கிடைக்கும் போது நம்ம சேமிக்கிறதுக்கு மறுக்கிறோம், வீணாக்காமல் இருந்தால் நல்லது. அந்த அனுபவம் நமக்கு அந்த பாடத்தை கற்பிக்குது இல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும்.
1: அது மாதிரிங்க இப்ப சின்ன வெங்காயம் எல்லாம் நீங்க சென்னையில என்ன ரேட்டுங்க கொடுத்து வாங்குறீங்க?
0: 50 ரூபா கிலோ.
1: 50 ரூபா,
0: 40 ரூபா, 50 ரூபா போகுது. அது உச்சத்துக்கும் போகும், 60 70 கூட போகுது.
1: இதுல சொல்றாங்க 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபாங்கறாங்க.
0: 50 ரூபா 60 ரூபாய்க்குது. நான் போன முறை மார்க்கெட்ல வாங்கல, பெரிய வெங்காயம் வாங்கினா அதுவே 50 ரூபா வந்துச்சு.
1: வணக்கம்.
0: 11:26 யார்
2: ஓகே நேர்கள் யாரும் வரல சொல்லலாம். இன்னும்
0: வருவாங்களா?
2: ஒரு தொலைபேசி எண் சொல்லிடலாம்.
0: சொல்லுங்களேன்.
2: 044-2986 0038 2952055 நம்பருக்கு கால் பண்ணலாம்.
0: பண்ணட்டும்.
2: ஓகே சார்,
0: ஒரு பாட்டு கொடுக்குறீங்களா?
2: கண்டிப்பா சார், ஒரு பாடல் இடைவேளையை எடுத்துட்டு வரலாம்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 11:30 ஆகிட்டு இருக்க நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.
4: இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று உங்களை சந்திக்கிறோம், உங்களோடு இணைந்து பேசுகிறோம். உங்கள் கருத்துக்களை நாங்களும் உள்வாங்கிக் கொள்கிறோம், நேயர்களும் உள்வாங்கிக் கொள்கிறார்கள்.
3: ஓகே சார், அடுத்த காலர் கிட்ட போயிடலாம்.
4: போயிடலாமே. யார்? வணக்கம்.
5: ஹலோ.
4: ஹலோ,
5: வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம், பீமகுளம், சிவகுமார்.
4: பீமகுளமா?
5: பீமகுளம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
4: நல்லா இருக்கையா?
5: உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா.
4: எங்களுக்கும்.
5: ஆமாமா ஐயா, இப்போ வீட்டுல வந்து மல்லிகைப்பூ செடி ஒரு 5-6 வச்சிருக்கோம்.
4: சரிங்க.
5: அந்த செடியில என்னன்னா பூ பூக்குது, ஆனா அதிகமா வரமாட்டேன், கம்மியா தான் வருது பூ. அதுக்கு என்ன பண்ணணும் ஐயா?
4: மல்லிகை செடி எத்தனை செடி வச்சிருக்கீங்க?
5: ஒரு 5 இருக்கு.
4: ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில இடைவெளி?
5: இடைவெளி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குமா? கண்டினியூஸா இருக்கு. ஆனா
4: ஒரு அடி இருக்குமா? ஒரு அடி ரெண்டு அடி இருக்குமா? இல்ல ஒரு செடி இன்னொரு செடி முட்டிட்டு இருக்கா?
5: ஆமா, முட்டிட்டு அப்படிதான் இருக்கு.
4: என்ன பண்ணுங்க, வரிசையா இருக்குல்ல செடி?
5: ஆமா.
4: மழை பெய்யுதா?
5: மழை லைட்டா பெய்யுது ஐயா.
4: இன்னும் கொஞ்சம் நல்லா பெய்யறப்ப என்ன பண்ணுங்க?
5: ஓகே,
4: ஒரு ரெண்டு செடிக்கு இடையில இருக்கிற ஒரு செடி அப்படியே வேரோட மம்முட்டியால பேத்து எடுத்துருங்க.
5: பேத்து எடுத்துட்டு
4: இன்னொரு இடத்துல வச்சிடலாம்.
5: ஐயா, இப்போ அது எவ்வளவு கேப் இடைவெளி இருக்கணும்?
4: ஒரு குறைஞ்சது ஒரு 3 அடி 3 அடியாச்சும் கேப் இருக்கும். நல்லது. 2 2 அடியாச்சும் கேப் இருக்கும்.
5: ஒரு செடிதான் இருக்கணும் இல்லையா?
4: 2 அடி 2 அடி ஒரு அடி ஒரு கேப்பாச்சும் இருக்கணும், ஒரு செடி இருக்கணும்.
5: ஓகே ஓகே, வேற என்ன பண்ணணும்?
4: அது செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா பூத்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க?
5: ஓகே,
4: கீழே இருந்து ஒரு 1/2 அல்லது 1 அடி வச்சு எல்லா கிளைகளையும் கட் பண்ணி விட்டுருங்க.
5: கீழே அடியில கட் பண்ணணும் இலை?
4: ஆமா. ஓகே, எல்லா கிளைகளையும், கிளைகள்
5: ஓகே,
4: கிளைகளை கட் பண்ணி விட்டு. ஆமா
5: ஆமாமா,
4: கிளைகளை கட் பண்ணி விட்டீங்கன்னா புது கிளைகள் வெடிச்சு வரும்.
5: ஓகே ஓகே,
4: அப்ப உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும்.
5: ஆமாமா.
4: இன்னொரு முக்கியமானது, நீங்க வீட்டுல வந்து கை ஸ்ப்ரேயர் மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க.
5: சின்னதா?
4: ஆமா. மல்லிகை செடிக்கு நிறைய இது வரும், புழு வரும். அந்த அதுவும் நீங்க அந்த பூ இருக்கு பாத்தீங்களா, நிறைய பூக்கள்
5: செடி அந்த இலையெல்லாம் சின்ன சின்ன ஓட்ட மாதிரியும் வருது.
4: ஆமா, அதுல அதனால என்ன ஆகும், உங்களுக்கு நிச்சயமா அதுல புழு இருக்கும். ஒரு நிறைய பூக்கள் வந்து விரியாமலே போயிடும்.
5: ஆமா,
4: நிறைய பூக்களினுடைய அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர்ல ஒரு ஓட்டையும் இருக்கும், அதெல்லாம் வந்து புழு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல சர்வரோக நிவாரண வேப்பெண்ணெய், நல்ல வேப்பெண்ணெய் வாங்கி வீட்டுல வச்சுங்க.
5: ஓகே,
4: வாங்கி ஒரு நல்லா பூக்குற நேரத்துல முட்டு விடுற நேரத்தில் ஒரு வேப்ப

0: கரைசல் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ தெளிச்சு விட்டுருங்க.
1: ஓகே, ஏதாவது ஒரு டைம் மட்டும் தெளிக்கலாம்ல?
0: ஒன்று அது மாதிரி ஒரு ரெண்டு நாள் கேப்பில் ரெண்டு நடை மூணு நடை தெளிக்கிறது நல்லது.
1: ஐயா, அந்த வேப்பெண்ணெய் அது கூட ஏதாவது சேர்த்து?
0: ஒன்றும் சேர்க்க வேண்டாம், நல்ல வேப்பெண்ணெய் தண்ணியில் கரையாது.
1: ஓகே,
0: அதனால் நீ என்ன பண்ணுங்க, தண்ணியில் கொஞ்சோண்டு சோப்பு தூள், நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா?
1: நல்லபடியா இருக்கட்டும்.
0: மகிழ்ச்சி, நீங்க திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: கொய்யா பழத்தை பத்தி நேயர் பேசினாங்க இல்லையா, கொய்யா பழத்துல புழு தண்ணில போட்ட உடனே வெளியே வருது. இப்ப அதுல வந்து அந்த மாதிரிதான் சாப்பிட்டா ஒண்ணுமா இனிமேல்?
0: அப்படி கிடையாது, அதுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி பூ பூக்கும் போதே ஒரு ஒரு கரைசல் தெளிச்சு விடலாம்.
2: பழமா வந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க
0: இருக்கு, அத சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது, அதை சாப்பிட கூடாது.
2: புழு வந்துட்டா இருந்துருச்சுனாலே சாப்பிடாம இருக்கலாம்.
0: அது வேண்டாம், தூக்கி போட்டுலாம்.
2: ஓகே, இல்ல நிறைய பேர் என்ன தண்ணியில போட்டுனா புழு வெளியே வந்துருது,
0: அது எப்படி வரும்?
2: அத வந்து சாப்பிடலாம் அப்படின்றாங்க.
0: அது எப்படி வெளியில வரும்? வெளியில வராது ஒண்ணு. இன்னொன்னு, அதுல புழு இருந்த இதை சாப்பிடுறது உசிதம் அல்ல, வேண்டாம். என்ன, பத்து பழத்துல ஒரு பழம் தானே புழுவோட இருக்கும், தூக்கி போட்டு அடுத்த பழத்தை எடுத்து சாப்பிடலாம். அது இப்ப கொய்யா பழம் நிறைய கிடைக்குது, சீசன் ஆயிடுச்சு, அதனால கண்டிப்பா கொய்யா பழம் நல்லா சாப்பிடலாம். மலமிளக்கி யாருக்காச்சும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கொய்யா பழம் வாங்கி சாப்பிடுங்க. வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி கொய்யா பழமும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்கலாம் கொய்யா பழம் நிறைய சாப்பிட்றாங்க, அது அவங்களுக்கும் நல்லது தான்.
2: ஓகே சார், பாடல் இடைவேளைக்கு அப்புறமா
0: தொடரலாம். கொடுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: 11:43 ஆகிய நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இது பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சி. இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க தொலைபேசி எண் 044, இது இணைப்பு எண்
0: 298600038. அடுத்த எண் பார்த்தீங்கன்னா 044-295-20-55-4 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
1: அதாவது ஸ்காலர்ஷிப் இன்னும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகல சார்.
0: சரி, வருவாங்க மறுபடியும்
1: கண்டிப்பா. இப்ப நீங்க வாழை மரத்தை பத்தி பேசுறீங்க இல்லையா, இப்ப வந்து வாழையடி வாழையாக யாரையாவது வாழ்த்தணும்னா கூட அந்த இது சொல்லுவாங்க. அந்த வாழை மரத்துல பூச்சியே வராதா? அதாவது எந்த ஒரு உறுப்புலயே வராதா?
0: வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். வாழைக்கு எல்லாம் ஊசி போடுவாங்க, நமக்கு ஊசி போடுற மாதிரி வாழைக்கு, வாழையில தண்டு துளைப்பான்னு ஒன்று வரும். அது வந்து கரெக்டாக வாழை மரத்தினுடைய தண்டு பகுதியில் தான் இருக்கும். அதனால் வாழை மரம் எங்கே அதுக்கு அது போய் தாக்குதோ அதுக்கப்புறம் வளர்ச்சியாக இருக்காது, மரமும் சாஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, திருச்சிராப்பள்ளியில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குது, நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் பனானா என்ஆர்சிபின்னு இருக்குது. அவங்களுடைய கண்டுபிடிப்பில் ஒரு ஊசி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு அந்த ஊசியில் மருந்து ஏற்றி அந்த தண்டில் போட்டு விட்ருவாங்க. அப்போ அந்த தண்டு துளைப்பான கட்டுப்படுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நிறைய பூச்சிகள் வரத்தான் செய்யும். பயிர் சாகுபடினு எடுத்துகிட்டா எல்லா பயிர்லையும் இது வரத்தான் செய்யும், வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் விவசாயிகள் மருந்து கையுமா இருப்பாங்க, அல்லது ஸ்ப்ரேயர் கையுமா தான் இருப்பாங்க, பயன்படுத்துவாங்க. இப்போ நிறையா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், அதனால் இயற்கை முறை விவசாயத்துக்கு மாறணுங்கிற ஒரு விழிப்புணர்வு நிறைய ஏற்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்குறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் எப்படின்னா, செலவு குறையுது, அதனால் நிகர லாபம் அதிகரிக்குது. அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் விவசாயிகள் போயிட்டுருக்குறாங்க. அதனால் அதற்கு தகுந்த மாதிரியே வேளாண்மை பல்கலைக்கழகமும் சரி, அல்லது தேசிய லெவலில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள், அப்புறம் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, இவங்களும் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இயற்கை விவசாயத்தில் நிறைய பேர் அவங்களாவே முழுக்க முழுக்க மாறிட்டாங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மாறுவாங்க. அப்படித்தான் மாறணும்னு கட்டாயம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். அல்லது நீங்கள் போடுற ரசாயனங்கள், நீங்கள் பயன்படுத்துகிற ரசாயனங்களை அளவறிந்து பயன்படுத்துங்க, அதுவே போதுமானது. அள்ளி கொட்டக்கூடாது, எதையுமே அள்ளி கொட்டிடக்கூடாது, அளவறிந்து செய்யணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது.
1: இப்போ ஒரு வாழை தோட்டம் வைக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும்?
0: முதல்ல தண்ணீர் வசதி இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் வாழை வந்து பெரும்பாலும் நஞ்சை தோட்டங்களில் வரும். நஞ்சை அப்படிங்கிறது வந்து நிலத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஒன்று புஞ்சை, இன்னொன்று நஞ்சை. புஞ்சைங்கிறது வந்து மேட்டு நிலம், மேட்டு இல்லைன்னா அவங்களுக்கு சாயில் லூஸாக இருக்கும், மண் பொல பொலன்ட்டு இருக்கும், அதில் விவசாயிகள் சாகுபடி செய்ய மாட்டாங்க வாழையை. நஞ்சையில் சாகுபடி பண்ணுவாங்க. நஞ்சைங்கிறது வந்து நமக்கு நெல் சாகுபடி பண்ணக்கூடிய பகுதியெல்லாம் நஞ்சைன்னு சொல்லுவோம், அங்கே தனி நிற்கும். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வாழை சாகுபடி பண்ணலாம். வாழைக்கு வண்டியோட இடைவெளி, ஒரு வண்டி போகிற அளவுக்கு இடைவெளி வேணும், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி.
1: எந்த மாதிரி வண்டி சார், காரான்?
0: ஆமாம், நீங்கள் நகர்ப்புறங்களில் இருக்கீங்க காருங்கிறீங்க, நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால மாட்டு வண்டி.
1: ஓ, மாட்டு வண்டி.
0: மாட்டு வண்டி, ஒரு ரெட்டை மாட்டு வண்டி கட்டி உள்ளே போகணும்.
1: ஒரு வாழை மரத்துக்கும்
0: இன்னொரு வாழை மரத்துக்கும் இடைவெளி அவ்வளோ இருக்கணும். அது மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். 4 மூளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒரே இடைவெளியாக இருக்கணும். பயிருக்கு பயிர் இடைவெளியும் வரிசைக்கு வரிசையும் இடைவெளி ஒரே மாதிரி இருக்கணும். அதில் வண்டி ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வாழைக்கு வண்டியோட இடைவெளி, கரும்புக்கு காராம் பசுவோட இடைவெளி, அது மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மாதிரி. நெல்லுக்கு நண்டோடம்பாங்க.
1: ஓ,
0: நண்டு, நண்டோட இடைவெளி.
1: எறும்போட இடைவெளி ஏதாவது இருக்காங்க?
0: எறும்போட இடைவெளி வச்சு நம்ம பயிர் சாப்பிட பண்ண முடியாது. இப்பயே நம்ம நெல்லுக்கெல்லாம் நிறைய இடைவெளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நண்டோட தேவையில்லை. இப்போலாம் 1 அடி கேப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எறும்போட இடைவெளி
1: எதுவுமே
0: வேணும்னா நீங்க களைச்செடிக்கு வச்சுக்கலாம்.
1: ஓகே,
0: அதுவே வரும்.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இன்னும் இணைப்புல வரல,
0: ஒரு நாள் தொலைபேசி சொல்லுவோமா?
1: கண்டிப்பா.
0: 044 இது இணைப்பேன், 2989-86-0038. மற்றொரு 044-2952-0554. இந்த ரெண்டு எண்கள் நீங்க தாராளமாக வரலாம். இணைப்பில் ஏதாவது சிரமங்கள் இருக்கான்னு தெரியல, ஏன்னா நம்ம நேயர்கள் நிறைய வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அது மாதிரி வாழைக்கு வண்டியோட இடைவெளின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஏக்கர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட 1000 கட்டைகள் தேவைப்படும். அந்த கட்டைகளை நீங்கள் வந்து நல்ல இடமா பார்த்து வாங்கணும். வாழை கட்டை தான் வாங்கணும், வாழையே இல்லைன்னா திசு வளர்ப்பு கன்றுகள் கிடைக்குது, திசு வளர்ப்பு கன்றுகளும் வாங்கிக்கலாம், அல்லது கட்டை வாழை கட்டை கிடைக்கும். நிறைய விவசாயிகள் வந்து தூத்துக்குடியில் போய் வாங்கிட்டு வருவாங்க, அங்கே தான் இது நிறைய கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் திருச்சி பகுதியே உங்களுக்கு வாழைக்கு பேர் பேரோன பகுதி, தொட்டியம், முசிறி, அந்த பகுதியெலாம் வாழை தான். அதே மாதிரி மோகனூர் பகுதி, நாமக்கல் மாவட்டம் மோகனூர்லாம் வாழை வந்து மிகவும் பிரதானமான ஒரு பயிர். வாழையில் பல ரகங்கள் உண்டு, பூவன், முந்தன், அப்புறம் கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, பேயன், மலவாழ்

0: வாழை இப்படி நிறைய ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்களில் நம்ம பகுதிக்கு எது ஏற்றது, பூவன் ரகம் தான் எல்லோரும் விரும்பி சாவடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து சாவடி பண்ணலாம். பேயன்லாம் இருக்குது. மொந்தன்ங்கிறது காய், நம்ம வாழைக்காய் சாப்பிடும் பாருங்கள், வீட்டில் பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம், அது மொந்தன்னு சொல்லுவாங்க. மலை வாழைங்கிறது மலையில் தான் கிடைக்கும், சிறுமலைன்னு சொல்லுவாங்க, அதுவே ஒரு ரகம் தான், சிறுமலை ரகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மலையில் தான் விளையும், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மலை வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. மலை வாழைப்பழம்னா கிட்டத்தட்ட அது மருந்து மாதிரி வாங்கி சாப்பிடணும், காஸ்ட்லியும் கூட மருத்துவ குணமும் கூட அதிகம். நேந்திரன் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகம் நேந்திரன் ரகத்தை, நம்ம மறந்துட்டோம். நேந்திரன் சிப்ஸு நம்ம ஆட்கள் பாருங்கள், முசிறி தொட்டியம் அந்த பகுதி மோகனூர்லலாம் நேந்திரன் நிறைய விளையும். இது இங்கே விளைஞ்சு நேராக கேரளாவுக்கு போவோம், அவங்க சிப்ஸு போடுவாங்க, அந்த சிப்ஸை நம்ம பகுதி கொண்டு வந்து அரை கிலோ கால் கிலோ இவ்வளோன்னு விற்பாங்க, நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நாம் சிப்ஸே போடுறதில்ல, கோயம்புத்தூரில் போடுறாங்க, ஆனால் நம்ம பகுதியில் விளையிற
1: பகுதியிலலாம் போடுறாங்க,
0: குற்றாலம் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க.
1: ஆமாம்
0: ஆமாம், இருந்தாலும் இந்த அளவுக்கு
1: கேரளாவில் போடுற அளவுக்கு இல்லை
0: நமக்கு, இல்லை. அதுதான் ஒரு பெரிய இது.
1: ஓகே சார், அடுத்த காலர் கிட்ட பேசலாம்.
0: பேசுவோமே, யார்?
1: வணக்கம்,
0: பேசுங்க. வணக்கம்.
1: ஓகே, இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம்.
0: பேச மாட்டேங்கிறேன்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வாழையில
0: ஒரு முக்கியமான ஒரு நோய் பத்தி சொல்லணும். வாழையில நம்ம விசிறி வாழை மாதிரி வருதுன்னு வச்சுக்கீங்களேன், சின்ன சின்ன இலையா வரும், விசிறி வாழையா வரும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து வைரஸ் நோய் தாக்கி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இலை குத்தா வரும். சாதாரணமா எப்படி வரும்னா, முதல்ல ஒரு மட்டை வரும், அதுக்கு அடுத்தது கீழே இருந்து அடுத்த மட்டை வரும். சாதாரணமா வர்ற நீங்க வாழை மரத்தை பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், ஒரு மட்டை வந்து விரிஞ்ச பிறகு அடுத்த மட்டை வரும், அது மாதிரி வரும். அதனால அந்த மாதிரி வந்துச்சுன்னா விட்டுருங்க. இல்ல குத்தா வருது ஒரே இடத்துல இருந்து, நாலேல அஞ்சேல பத்தேல இப்படி சேர்ந்து வருதுன்னு
2: வச்சுங்களேன்,
0: அது வந்து வைரஸ் நோய் தாக்கி இருக்குது. உடனடியா அந்த வாழை மரத்தை வேரோட எடுத்து அப்புறப்படுத்திடணும், அழிச்சிடணும். மற்றபடி ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா, ஒரு மானோக்ரோட்டா ஃபாஸ் அல்லது ஒரு அசிஃபேட் நிறைய இருந்துச்சுன்னா மருந்து, இது மாதிரி பூச்சிக்கொல்லி விஷ மருந்து வாங்கி தெளிக்கலாம். வீட்டில் தான் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சாலே போதுமானது. ஒரு மரம் ரெண்டு மரம் இருக்கு, அல்லது ஒரு குத்து நாலு ரெண்டு குத்து மூணு குத்து இருக்குன்னா வேப்பெண்ணெய் கரைசல் போதுமானது. அப்ப அது போறோம், வேப்பெண்ணே நீங்க தெளிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணியில அஞ்சு மில்லி பத்து மில்லி அதிகபட்சம் பத்து மில்லி அதுக்கு மேல போகாதீங்க.
2: ரொம்ப
0: சந்தோஷம். குப்புசாமி ஐயாவுக்கும் ஒரு நாளைக்கு கடுதாசி எழுதுறோம் நாங்க.
3: என்ன
0: டெய்லருங்க பேருங்க?
3: சூர்யா டெய்லர்.
0: சூர்யா சொல்லுங்க ஐயா. இது வந்து பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள், விவசாயம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி.
3: அப்படியா? பிளவுஸ் போட்டாங்கன்னா இதுல இருந்து வந்து நம்ம
0: தொழில் பரவட்டம்.
3: போட்டாங்க அந்த ஓனர் வந்து குரானாலே இறந்துட்டாரு. நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த அம்மா பார்த்துட்டு வந்து பணம் தர உனக்கு, அதனால சேலம் பக்கத்துல 50 கோடி சொத்துக்கார அவங்க வந்து பார்த்துட்டு வரவங்க 8ஆம் தேதி வந்தாங்க, 10ஆம் தேதி காலம் ஆயிட்டாங்க அவங்க. எல்லாம் டாக்டர் தெரியும் அவங்க,
0: ஒன்னும்
3: இல்லை. இப்போ நான் வீட்டுல எல்லாம் கத்து கொடுத்துருந்தேன், யாராவது வந்தா

0: ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுக்கு முன்னாடி தொட்டி செடி வைங்க. அழகு சேர்க்கும் சரிங்களா, வச்சு பாருங்க. ரைட், அடுத்த நேயர் பாத்துரலாம்.
1: வணக்கம்.
0: அரக்கோணம் குமார் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: அதாவது சென்னையில வந்து மரம் இருக்கு, அந்த மரம் தோண்ட மரம் சொல்றாங்களே, இங்க மரம் இங்க மரம் எங்க சார் நட்டுருக்காங்க, செடி நட்டுருக்காங்க. அந்த மாதிரி காலமானது தென்னங்க செடி வச்சுன்னா ஒரு வருஷத்துல காய் காய்ச்சல் பேசுது, வாரம் வாரம் அந்த மாதிரி பேசுது, எங்க வச்சிருக்காங்க செடிங்கன்னு தெரியல. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாருமே அந்த மரம் வளர்க்கறது வளர்க்குறாங்க, எங்க மரம் வளர்க்கறது இடம் இருக்குது, அது பெரிய சந்தேகம் எனக்கு.
0: ஒரே ஒரு ஒரு ஒரு பத்துக்கு பத்து ஒரு ஒரு அஞ்சுக்கு அஞ்சு இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மரம் வைக்கலாங்க ஐயா. இருக்கிறவங்க
2: வைப்பாங்க,
0: இருக்கிறவங்க
2: மரம் வளர்க்கறாங்க, புய் போறாங்க. எனக்கு சந்தேகம், நானும் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், எல்லா இடம் சுற்றி வளர்க்குறேன், ஒரு இடத்துல கூட செடி வளர்க்கறதே கிடையாது, வீட்டுக்குள்ள கட்டியில வச்சு வளர்க்கறாங்க.
0: நிறைய மரம் வளர்க்க
1: ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மை. வீடு கட்டும் போதே மரம் நடறாங்க.
0: இன்னொன்னு, நாங்க ஆபீஸ்ல இருந்து இதுக்கு போயிட்டு இருப்போம், வீட்டுக்கு
2: போயிட்டு இருப்போம்.
0: அவங்களுக்கு தெரிஞ்சது
2: அவ்வளவுதான்,
1: நிறைவு காலர் வந்து ரொம்ப ரொம்ப திட்டே
0: போயிட்டாரு. இப்படிதான் அப்படி மாதிரி இருப்பாங்க. இதுலதான் நம்ம புரிஞ்சுக்கணும் யார் எப்படி பேசுறாங்க அல்லது எதை சொல்றாங்க. இப்ப அரக்கோணம் கலாவெல்லாம் கரெக்டா சொல்ற, இவர் அரக்கோணத்துக்காரர் தான் குமார், அதனால இவர் போய் அரக்கோணத்துல அந்த கலாவை கண்டுபிடிச்சு பாக்கலாம். அதனால தென்னஞ்செடின்னு சொல்லக்கூடாது, தென்னம் புள்ளன்னு சொல்லணும், அதுதான் அவர் சொல்றாரு. அது மாதிரி பட் தெரிஞ்சா சொல்லுவாங்க, தெரியலன்னா என்ன பண்ண முடியும், தென்னஞ்செடின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, நாம அவங்களை திருத்துறோம், தென்னம் புள்ளன்னு சொல்லுங்கன்னு தான் சொல்றோம். இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. இன்னொரு நேர் சந்திச்சிருவா,
1: இருக்காங்க சார். நம்மளுக்கு காலம்
0: 56 தான், ஒரே ஒருத்தர்
1: ஒரே ஒருத்தர். ஓகே, கொடுங்க,
0: அதோட முடிச்சுக்கலாமே நிகழ்ச்சியை. வணக்கம்
3: ஐயா. ஐயா என்ன, எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா இல்ல முடிச்சிருவீங்களா?
0: ஓ, சீக்கிரம் முடிங்க. உங்க பேரை சொல்லுங்க.
3: வாரியங்காவல்.
0: வாரியங்காவல் சொல்லுங்க ஐயா. நீங்க தான் நிறைவு நேயர், இன்னும் 2 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. 2 நிமிஷம் உங்களுக்கு தர டைம் இருக்கு.
3: ஓகே ஓகே ஓகே. அந்த தென்னையா திரும்பி சுத்தம் பண்ணி மருந்து வச்சோம், கொஞ்சம் காய்ப்பு வரல, இதெல்லாம் சொல்லுங்க.
0: எதுக்குங்க ஐயா?
3: இந்த தென்னை பத்தி கேட்டலாம்.
0: தென்னை மரத்துக்கா? எத்தனை வருஷம் ஆகுது வச்சு?
3: அதே மாதிரி 2-3 வருஷம் ஆகுங்க. குட்டம் சொல்லி கொடுத்தாங்க, என்ன கிடைக்கிற பூ வைக்கல.
0: இனிமே தான் 2-3 வருஷம் ஆயிடும். தென்னம்புள்ள வச்சீங்கன்னா 3 வருஷம் ஆயிடும் காய்க்கிறதுக்கு. இப்ப நீங்க வந்து இது வரைக்கும் ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டீங்க, உரம் வைக்கணும். நீங்க இனிமே
3: சொன்ன வச்சுட்டேன், சுத்தம் பண்ணிட்டேன்.
0: ரைட்டு, அதே மாதிரி வைங்க. இன்னும் வைக்கணும், தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை உரம் வச்சுக்கிட்டே இருங்க.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடணுங்கிற ஒரு முடிவோட இருங்க. அப்ப நிறைய பழமும் நாம உட்கொண்டு நமக்கு நல்ல உடல்நிலை சக்தி கிடைக்கும், அதை விளைவிக்கிற விவசாயிக்கும் ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய வித்துச்சுன்னா அவரு கொஞ்சம் காசு தானே, இன்னும் கொஞ்சம் நிறைய விளைவிக்கணும்னு அவருங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் இருப்பார். அதனால் அந்த வகையில் இப்படி நிறைய கருத்துக்களை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இப்போது இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவோர்.
1: நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன்.
0: பி சரவணன், மீண்டும் சந்திப்போம்.

0: நேரம் மதியம் 12 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் விளையாட்டு திறன் கொண்ட இளையோரை கண்டறிந்து உரிய வாய்ப்புகளை வழங்குவதில் கேலோ இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. தவிக நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 329 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேர்களே, நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். டியூபர்க்ளோசிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் காசநோயை எலும்புருக்கி நோய் என்றும் குறிப்பிடுவார்கள். இது ஒரு தொற்று நோய். பெரும்பாலும் நுரையீரலை தாக்கினாலும் உடலின் மற்ற பகுதிகளையும் இது பாதிக்கும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படும் இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு காற்றின் மூலம், குறிப்பாக இருமல், தும்மல் அல்லது பேசுவதன் மூலமும் பரவுகிறது. காசநோயின் அறிகுறிகளில் காய்ச்சல், சோர்வு, உடல் எடையிழப்பு, தொடர் இருமல், இரவில் அதிகமாக வியர்த்தல், பசியின்மை போன்றவையும் அடங்கும். மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு தவறாமல் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் காசநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும்.

உலகிலேயே அதிக காசநோய் பாதிப்பு உள்ள நாடாக நமது நாடு இருப்பது வருந்தத்தக்கது. உலக காசநோய் பாதிப்புகளை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 27% பாதிப்பு நமது நாட்டில் உள்ளது. 2022 கணக்கெடுப்பின்படி 10.6 மில்லியன் காசநோய் நோயாளிகளில் 2.8 மில்லியன் பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே நமது அரசாங்கம் காசநோயை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதிலும் முக்கியமானது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், ரிவைஸ்ட் நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்பது 2020 நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமாக, அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா? காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை

0: நேஷனல் டியூபர்க்ளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமாக, அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா? காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிதல், தரமான மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகளுடன் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்குதல், தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுடனும் ஒருங்கிணைத்தல், தடுப்பு உத்திகளில் ஹைரிஸ்க் அதாவது அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் தொடர்பு தடமறிதல், காற்று வழி தொற்றை கட்டுப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். நேஷனல் டியூபர்க்ளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காசநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு விரிவான பராமரிப்பு தொகுப்புகள், பரவலாக்கப்பட்ட சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் DRTB எனப்படும் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்க்ளோசிஸ்க்கான குறுகிய வாய்வழி சிகிச்சை முறையின் அளவை அதிகரிப்பதும் அடங்கும். ஊட்டச்சத்து குறைபாடு, நீரிழிவு நோய், HIV தொற்று போன்ற கூட்டு நோய்களை நிவர்த்தி செய்வதையும், நோயின் தீவிரத்தை முன்கூட்டியே மதிப்பீடு செய்து சிகிச்சையை மேம்படுத்துவதற்கான வசதிகளை பரிந்துரைக்கவும் இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. நாட்டில் சுமார் 792 ட்ரக் ரெசிஸ்டன்ட் காசநோய் சிகிச்சை மையங்கள் செயல்படுகின்றன. இந்த திட்டத்தால் சிகிச்சையின் முடிவில் 80% அதிகமான வெற்றி விகிதத்தை தக்கவைக்க முடிகிறது. 2021 84% இருந்தது, 2022 85.5% அதிகரித்தது. இதே வெற்றி விகிதம் 2023 87.6% அதிகரித்துள்ளது. டிடெக்ட், ட்ரீட், ப்ரிவெண்ட், பில்ட் அதாவது நோயை கண்டறிதல், அதனை குணப்படுத்துதல், நோயை தவிர்த்தல் மற்றும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குதல் என்ற இந்த 4 தூண்களின் அடிப்படையில் காசநோய் இல்லாத பாரதத்தை கட்டமைக்க நமது அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆரோக்கியமான பாதையில் ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் 12:07, 7 நிமிடம். பாரத பிரதமரின் நலத்திட்டம் கேட்டோம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை. 12:08 நிமிடமாயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பெண்மைய பாடல்கள், பெண்களை முன்னிறுத்தி பெண்மையை போற்றக்கூடிய வகையில பெண்களுக்கான ஒரு அற்புதமான வகையில வரிகளை கொண்டு அமைந்திருக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவகுப்பு தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருக்க போறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில நாம முதல்ல கேட்க இருக்கக்கூடிய பாடல் 36 வயதினிலே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் யார் இசை அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் லலித் விஜயகுமார் அவருடைய குரலில் தான் கேட்க போகிறோம். லலிதா விஜயகுமார் அவருடைய குரலில் விவேகா எழுதியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியுடைய பாடலை கேட்குறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4.

நேர்களே, ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியோட தான் அடைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பெண்மைய பாடல்கள், பெண்மையை போற்றக்கூடிய வகையில் பெண்மையினுடைய அற்புதங்களை எடுத்து கூற வகையில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவப்பை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கறக்கூடிய பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக தான் பாடலை கேட்கிறோம். சாதனா சர்கம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களோட வரிகளில், ஏ ரஹ்மான் அவர்களுடைய சில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஆம்

0: தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்களை 12 மணி 20 நிமிடம் ஆயிட்டு கூடிய இந்த தருணத்தில் ஹாய் சினேகதே நிகழ்ச்சியோட தான் நடந்துருக்கிறீங்க. நிகழ்ச்சியில பெண்மைய பாடல்கள், அடுத்ததான் நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் ரோஜா திரைப்படத்திற்காக மின்மினி அவர்கள் குரலில், வைரமுத்து அவர்களோட வரிகளில், ஹேர் ரஹ்மான் அவருடைய இசையில தான் பாடல் கேட்க இருக்கணும். சின்ன சின்ன ஆசை, என்னென்ன பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்னென்ன இருக்குமோ, வானவில்லை கோர்த்து கார் குழலில் அணிந்து கொள்ள ஆசைன்னு ஒரு ஆசை இருந்தால் அது எப்படிப்பட்ட ஆசையாக இருக்கும் சே? அடடா, இந்த மாதிரியான ஆசை எந்த மாதிரியான இயற்கை சூழலில் வளரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கும் அப்படின்றத மையமிட்டு இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்னு சொல்லலாம். இந்த பாடலை தான் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பன்னெண்டு மணி 25 நிமிடம் ஆயிட்டுருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கறக்கூடிய பாடல் டும் டும் டும் திரைப்படத்திற்காக தான் பாடலை கேட்கிருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். கடந்த பாடல் நம்ம ரோஜா திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருந்தோம். ஒரு பெண்மனை ஆசைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத, அதுவும் அந்த ஆசைகள் எப்படிப்பட்ட இயற்கையோடு இணைந்த ஒரு விஷயங்களை தனக்குள்ளார எப்படி அது ஏற்படுத்தியதுன்றத ஒரு அற்புதமான வரிகளை கொண்டிருக்கக்கூடிய பாடலாக நம்ம அதை பாடலை பார்த்துருந்தோம். அடுத்த பாடலும் அதே போன்ற ஒரு பாடல் தான். ஹரிணி அவர்கள் குரலை நா முத்துக்குமார் எழுதியிருக்கார். ரொம்ப ஒரு கருத்துவமான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்கக்கூடிய இந்த பாடலில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகளாக, சுற்றும் பூமி சுற்றும் அதன் சக்கரம் தேய்ந்து விடாது, பட்டம் பறக்கும் கயிறு ஒரு வானவிலாகி விடாது, சட்டை பையில் உலகம் கைக்குட்டையில் வானம், கட்டளையிட்டதும் கேட்கும் ஏ தன்னை மரமே, ஏ தன்னை மரமே, உடம்பில் வளைவுகள் ஏனோ இருமணம் உனக்கு தானோ அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு இயற்கையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஒரு பெண் எப்படியெல்லாம் அந்த இயற்கையோடு இணைஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மையமிட்ட ஒரு பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியோட நடந்திருக்கிறீங்க. 12:31 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததான் கேட்க இருக்கக்கூடிய பாடல் தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காக சைந்தவி அவர்களோட குரலில், நா முத்துக்குமார் அவரோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் அவருடைய இசையில் தான் பாடல் கேட்க இருக்க போடும். ஒரு அன்பு அப்படின்றது எந்த விதத்தில் யார் மேலே எப்படி உருவாகும் அப்படின்றது யாராலையுமே சொல்லிட முடியாது. அன்னை தெரேசா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்நோயாளிகள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்றத இந்த உலகமே உற்று நோக்கி அறிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இந்த பாடலில் ஒரு மனநிலை பிறழப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் செலுத்தக்கூடிய ஒரு அன்பை மையமிட்ட ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல் இந்த தருணத்தில் கேட்டால், அதுவும் பெண்மைய பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருந்தது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். அந்த பாடல் இதோ உங்களுக்காக. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். 101.4

நல்லே ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திற்காக தான் பாடலை கேட்க இருக்க போகிறோம். பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாமரை பெண் கவிஞர் எழுதியிருப்பாங்க இந்த பாடலை. யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருப்பார். ரொம்ப அற்புதமான வரிகளை கொண்டிருக்கக்கூடிய பாடல். ஒரு பெண் தனிமையில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் தனக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டு ரசிக்கணும்னு நினைப்பா அப்படின்றத ரொம்ப அழகாக அழகியலோடு பதிவு பண்ணியிருப்பாங்க. அழைக்கிற குரலுக்கு வந்துவிடவே அட இங்கு பணிப்பெண்கள் யாரும் இல்லையே, இந்த விடுதலைக்கு இணை இன்று ஏதும் இல்லையே, அடடா கண்டேன் எனக்குள் ஆதிவாசி. என்ன அற்புதமான வரி தெரியுங்களா? நீரோடும் ஒரு காதல் கடல் அலையில் கால்நலைய நடப்பேன், ஆகாயம் என்னை பார்க்க மணல் வழியில் நாள் முழுவதும் கிடைப்பேன், புதிய பல பறவைகள் கூட்டம் வானில் பறந்து போகிறது, சிறகு சில உதிர்த்தும் நீயும் வா வா என்றேதான் அழைக்கிறது. புதுசாக பறக்குதுங்களா அந்த பறவைகள், நீயும் வா எங்கள் கூட பறக்கிறதுக்கு

0: அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற மாதிரி இருக்கான். அதனுடைய அந்த றெக்கை அடிக்கக்கூடிய அந்த விஷயம், முகத்தை ஒப்பனைகள் தேவையில்லை, முகத்துக்கு ஒப்பனைகள் தேவையில்லையே, முகம் காட்டும் கண்ணாடிக்கு வேலை இல்லையே, அசடுகள் வழிந்திட ஆண்கள் இல்லையே, காலம் நேரம் கடந்த ஞான நிலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த கவித்துவமான வரிகளுக்குள்ளார ஏற்படுத்தியிருப்பாங்க கவிஞர் தாமரை. அப்படி ஒரு பாடலை தான் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. அந்த வகையில் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

நேர்களே, 12:45 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பெண் மைய பாடல்களை, பெண்களை மையமிட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் அவருடைய குரலில், நாமுத்துக்குமார் அவருடைய வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய இசையில் தான் பாடலை கேட்க போகிறோம். இந்த பாடலில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகள் அப்படின்னா, ஆத்துக்குள்ளே நீ குளிச்சா அங்கே உள்ள மீன் எல்லாம் மீசையத்தான் சுற்றிக்கிட்டு அலையுதடி, ஆட்டுக்குட்டி கூட இப்போ தாடி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு தலை காதலுடன் திரியுதடி, குச்சிப்பூடி கதகளியெல்லாம் உன் நடையில் புது புது பாடம் படிக்குமே, ரங்கோலி கோலம் எதக்கடி கொஞ்சம் வெக்கப்படு கன்னத்தில் வண்ணம் பிறக்குமே. இந்த மாதிரியான வரிகளை ரொம்பவே அற்புதமாக நாமுத்துக்குமார் இந்த பாடலில் ரொம்பவே அற்புதமாக பதிவு பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். பாடலினுடைய நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா பட்டாம்பூச்சி பிடிப்பவன் ஒரு கவிதை தொகுப்பே வெளியிட்டிருக்காரு நாமுத்துக்குமார். வட்டமிடும் பட்டாம்பூச்சியே உன் வண்ணமெல்லாம் ஒட்டிக்கொள்ள பூவும் பூத்திருக்கு. என்ன அற்புதமான வரி தெரியுங்களா? அது திட்டமில்ல திசையும் இல்லையே உன் வாலிபம் பறந்திட தடையும் எங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடலில் ஒரு இளமையை எப்படி ஒரு துள்ளலோட ஒரு இளைஞன் கொண்டாடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடலை இந்த பாடலை பதிவு பண்ணியிருப்பார். இது இடையிலேயே சில விஷயங்களும் பெண்மைய பாடலாகவும் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாடலை தான் இந்த தருணத்தில் கேட்கிருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல் குஷி திரைப்படத்திற்காக ஹரிணி அவர்களோட குரல்ல, வைரமுத்து அவர்களோட வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேர்களே, 12:56 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருந்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்பவே அற்புதமான பெண்மைய பாடல்கள், பெண்களை மையம் விட்டு ரொம்பவே அற்புதமான வரிகளை கவித்துவமாக கொடுத்துருக்கக்கூடிய பாடல்களில் தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருந்தோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் நிறைவாக கேட்க இருக்கக்கூடிய பாடலும் அப்படி ஒரு பாடல் தான். மழை திரைப்படத்திற்காக சித்ரா அவங்க குரலில் தான், வைரமுத்து அவர்களோட வரிகளில், தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோட குரலில் பாடல் நிறைவு பாடலாக கேட்கிருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருந்துங்க. இந்த நிகழ்ச்சியோட விடைபெற்று கொண்டு மீண்டும் உங்களை 2 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கே

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைக்கானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். 1960 முதல் 1970 வரையிலான ஒரு அழகான பாடல்களை கேட்க தயாராகுங்கள். முதல் பாடலாக அவள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:05. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னமிட்ட கை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 1:10 ஆகிட்டு இருக்கு. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டு

நேரம் 1:13. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைக்கதை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

முக்குளத்தின் கண்மணி வாழ்க, முத்தமிழின் செல்வன் வாழ்க, முக்குளத்தின் கண்மணி வாழ்க, எக்குளம் போற்றிட வாழ்க, எங்களது மல்ல

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 1:21. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்மகள் வந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:25. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கம்மா மகாராணி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:28 ஆகிட்டிருக்கு. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புகுந்த வீடு திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:33. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பௌர்ணமி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:36 ஆகிட்டிருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்ததாக திரைக்காணம் நிகழ்ச்சியில் காசேதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:41. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய்க்கு ஒரு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:45 ஆகிட்டிருக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக காரைக்கால் அம்மையார் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:48. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைக்கதை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 1:52. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 1:57 ஆகிட்டிருக்கு நேயர்களே. திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடல்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள். 2 மணி 2 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த 1 மணி நேரம் நேர்கள் நீங்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. இன்றைக்கி இதமாய் இசையாய் ரெயின்போ மெலடிஸில் ரொம்பவே உங்களை அந்த காற்றினுடைய பதத்துக்கு ஏற்ற மாதிரி மெல்லிய இறகால உங்களை வருடி விடக்கூடிய ஒரு பாடல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்காக ஒழிக்கிறதுக்காக உங்கள் நவீன் பாரதி காத்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடல், அதுவும் குறிப்பிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1993 வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து திரை இசை பாடல்களை கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியிலேயே ரொம்ப அற்புதமான மெல்லிசை பாடல்களில் முதல் பாடலாக நாம் கேட்கக்கூடிய பாடல் அமராவதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்து அவர்களோட வரிகளில் பாலபாரதி அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா கார்த்திக் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் வாலி அவர்களோட வரிகளில் இளையராஜா அவர்களோட இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோடு நடந்துருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் 1993 வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து மெல்லிசை பாடல்களை கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கிருக்கக்கூடிய பாடல் எஜமான் திரைப்படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜாடகி இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல். ஆர் வி உதயகுமார் அவருடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, 2:20 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஆத்மா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில், வாலி அவர்களோட வரிகளில், இளையராஜா அவர்களுடைய சில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்கலாம்.

நேரத்தில் 2:25 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துருக்கிறீங்க. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் 1993 ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் இருந்து திரைப்பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கறக்கூடிய பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மனு மற்றும் ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலி அவர்களோட வரிகளில் இளையராஜா அவர்களோட இசையில், நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்.

ராணுவ பீரங்கிகள் பராமரிப்பு வளாகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த எதிர்காலத்திற்கு ஏற்ற திட்டங்களை உருவாக்கி சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இரண்டு விமானிகள் உயிரிழந்தனர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்களை கண்டறிய அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் தேனீர் இடைவேளையின் போது 8 விக்கெட் இழப்பிற்கு 383 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, 3:03 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எஃப்எம் ரெயின்போ ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நேர்கள் நீங்கள் இணைஞ்சிருக்க போகிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நேற்றைய தினம் மிக மோசமான ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கு. நேபாளத்தில் பலி எண்ணிக்கை 177 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நேபாளத்திலிருந்து சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அதிகாரிகள் இன்றைக்கி கூறியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரிடர் நிலநடுக்கத்தாலும் வெள்ளப்பெருக்கத்தாலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர் குறித்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் அவசரகால சிகிச்சைகள் குறித்து டாக்டர் எம் வசிம் அகமது நம்மளோட பேச நிலையத்துக்கு வருகை தந்திருக்காரு. டாக்டர் வணக்கம்.
2: வணக்கம்
1: டாக்டர். இப்போ ஒரு வெள்ளப்பெருக்கு நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே நாம் வந்து அது குறித்தான ஒரு எப்படி சொல்கிறதுனா செய்தியை கேட்டுடுறோம், நாம் உடனடியாக மீட்பு பணிகளை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறோம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சை பிரிவை அடைந்த பிறகு மருத்துவ ரீதியாக என்ன நடக்குது அப்படின்ற அந்த தகவலை சொல்லுங்கள் டாக்டர்.
2: இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க.
1: சரிங்க.
2: ஆனால் வந்து சில பேருக்கு தான் உண்மையாலுமே ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு சிவியரான ஒரு சீரியஸான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எல்லாம் சின்ன சின்ன காயமோட ஒரு சின்ன ஒரு சிராப்பு காயம், சின்ன சின்ன காயத்தோட வந்துடுவாங்க, இல்லை ஒரு கிளாஸ் பீஸ் குத்துனாலே வந்துடுவாங்க, ஒரு டிடி இன்ஜெக்ஷன். ஸோ என்ன இது இனிஷியலாக ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு
1: அவசர தொடக்க நிலையில்,
2: ஆமாம்
1: தொடக்க நிலையில் ஏற்படக்கூடிய இந்த சிகிச்சைக்கான ஒரு விஷயமா நம்ம

0: பார்க்குறது.
1: ஆமாம், எல்லாரும் எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டா, ஸோ தேவை இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காம போகலாம், இல்லை அந்த க்ரௌட்னால அவங்களுக்கு வந்து டிலே ஆகலாம், ட்ரீட்மெண்ட் டிலே ஆகலாம். ஸோ இதனால் வந்து நம்ம என்ன இதுக்காக ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சுருக்கோன்னா, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஒரு
0: பேரிடர்
1: ஆமாம் பேரிடர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரையாஜ் ட்ரையாஜ்னா செலக்ட் பண்ணுறது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஸ்டேஷன் கிரியேட் பண்ணி நம்ம வந்து பேஷண்ட்டை

0: ட்ரையாஜினா செலக்ட் பண்ணுறது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஸ்டேஷன் கிரியேட் பண்ணி நம்ம வந்து என் பேஷண்ட்டை பேஸ்ட் ஆன் த சீரியஸ்னஸ் உள்ளே ரிசீவ் பண்ணுவோம். பட் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் என்ன வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு வந்த மாதிரி ஒரு முன்னாடி வந்தால் அவங்களை ஃபஸ்ட்டாக பார்த்துருவாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம், டிசாஸ்டர் இந்த பே நம்ம பேரிடர் சொல்கிறோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம அவங்கள எந்த எந்த பேஷண்ட்டுக்கு நிறைய பாதிப்பு இருக்கோ அவங்கள ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். மற்றவங்க வந்து செகண்ட் ஸ்டேஜ் அவங்கள வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் மெதுவாக ட்ரீட்மெண்ட். இன்னொரு வந்து வாக்கிங் வூண்டுன்னு சொல்லுவோம், நடந்து வர பேஷண்ட் நடந்து வந்துட்டு எனக்கு சின்ன சின்ன காயம் இருக்கு இந்த மாதிரி என்ன, அவங்கள உட்கார வச்சிரும். அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு
1: முதல் உதவி முதல்ல யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு முதல்ல
0: கண்டிப்பாக
1: சிகிச்சை அளிப்புறது முதன்மையான விஷயமா இருக்கு.
0: கண்டிப்பாக
1: டாக்டர், இதில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படும் போது அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் முதல்ல எதை பற்றி சிந்திப்பார் அப்படின்ற அந்த தகவலை பற்றி.
0: ஸோ ஒரு என்ன இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் இன்ஜுரி தலைக்கு வந்து அடிபடுறது, மூளைக்கு பாதிப்பு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப சிவியர் மூளைக்கும் ஸ்பைனுக்கும்.
1: ஓகே,
0: ஸோ இந்த மாதிரி ஒரு மூளைக்கு அடி பிரெயின் இன்ஜுரி ஒரு ஸ்பைன் இன்ஜுரியாகனா இதோட எஃபெக்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் இருக்கும். ரொம்ப நாள் இந்த இதனால வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் அது இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கிற எலும்பு முறியறது, ஃப்ராக்சர்ஸ், உங்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் இருக்கலாம், க்ரஷ் இன்ஜுரி சொல்லுவோம், நசுங்கி போகிறது, சதையெல்லாம் நசுங்கி போகிறது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு, அதுக்கு அவசிய சிகிச்சையெல்லாம் பண்ணணும், சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இது வந்து ரொம்ப பர்மனன்ட் டேமேஜ் மாதிரி ஆகுறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹெட் இன்ஜுரி தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது
1: இதுதான், இதை பற்றி தான் இப்போ இந்த கிறிஸ்டின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய
0: கண்டிப்பாக
1: இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது எதனால் ஆபத்தான விஷயம் அப்படின்றத பற்றி
0: அது என்ன ஆகும்னா, சதை வந்து நசுங்கிடும். ஸோ அந்த க்ரஷ் ஆயிடுச்சு, சதை
1: நசுங்கிறதுனால அது
0: க்ரஷ் சிண்ட்ரோம்,
1: ஒரு தளர்வு ஏற்பட்டுருது.
0: ஆமாம், அது அதுவே ஒரு டிசீஸ், அதுவே ஒரு ப்ராப்ளம்,
1: மிகப்பெரிய ஒரு ஆபத்து
0: ஆபத்து. ஸோ என்ன ஆகுது, இந்த மாதிரி க்ரஷ் ஆகுதுனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பேஷண்ட்டை ரெஸ்கியூ பண்ணுறீங்க. அவரை ரெஸ்கியூ பண்ணி அந்த அந்த கல் எல்லாம் எடுத்துட்டு, இல்லை அவர் மண்ணில் மாட்டினா அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அவரை வெளியே எடுக்கிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த க்ரஷ்னால ரத்த ஓட்டம் நிறுத்தி
1: நின்று.
0: ஸோ ரீஸ்டார்ட் ஆகும்போது அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிருக்கிற அந்த எலக்ட்ரோலைட்ஸ், டாக்ஸின்ஸ் சொல்லுவோம், உடம்புக்கு நமக்கு கெட்டது. ஸோ அந்த டாக்ஸின்ஸ் வந்து திருப்பி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதனால பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு. ஆமாம், ஸோ அதனால ஹார்ட் அட்டாக், அந்த ஹார்ட்டோட
1: மாரடைப்பு ஏற்படுறதாகவும் ஏற்படுறதுக்கு காரணமாகவும் அமைச்சு.
0: ஆமாம்,
1: ஓகே டாக்டர். இப்போ நேயர்களோட நம்ம சில விஷயங்களை பேசிடலாம். நேயர்களே, உங்களுக்கு இந்த வெள்ளப்பெருக்கு நிலநடுக்கம் தொடர்பான உங்கள் வீடுகள்லையோ இல்லை சமீப காலங்களில் நீங்கள் ஏற்படக்கூடிய இந்த பேரிடர் மேலாண்மையிலிருந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை டாக்டர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கேட்கலாம். இணைய வேண்டிய தொலைபேசி எண்களை சொல்லிடுறேன். 044-298-6000-38, 2983-8-2955-54 இந்த ரெண்டு எண்களில் நீங்கள் இணைஞ்சு இந்த பேரிடர் காலங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முதல் தரமான விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும், இது தொடர்பான சந்தேகங்களுக்கு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தெளிவடையலாம். டாக்டர், இப்போ அடுத்ததான் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, காயமடைஞ்சு ஒரு 100 பேர் வந்துடுறாங்க ஒரே சமயத்தில், அப்போது அந்த சிகிச்சை பிரிவுக்கு வரும்பொழுது யாருக்கு முதல் சிகிச்சையை நீங்கள் முதன்மையான சிகிச்சையை கொடுப்பீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஒரு 100 பேர் ஒரே விதமான பாதிப்போடு ஒரு 100 பேர் வந்துடுறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காங்க, என்னன்னு கேட்டுடலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், நவீன் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து? டாக்டர் கிட்ட கேட்டுங்க, என்ன மாதிரியான உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் ஏற்படுது இது தொடர்பாக, பேரிடர் தொடர்பான விஷயங்கள் குறித்து என்ன மாதிரியான சந்தேகங்கள் ஏற்படுதோ அதை டாக்டர் கிட்ட கேட்டு நீங்கள் தெளிவடையலாம்.
2: வணக்கம் டாக்டர் சார்.
0: வணக்கம் சார்.
2: சார், இப்போ கொஞ்ச நேரம் பேசியிருந்தீங்க, அது வந்து பெரிய இழப்பு, எல்லாரும் அதில் துணையிலிருந்து எல்லாரும் மீண்டு வர்றதுக்கு நம்மளால் ஆனது உங்களை மாதிரி ஹெல்த் இவங்க வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுவீங்கன்னு நம்புறோம். என்னோட டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் பேசின மாதிரி அடிபட்டுது, பிளட்டு நிறைய லாஸ் ஆகுது, கை உடஞ்சி கால் உடஞ்சி பேச்சு மூச்சு இல்லாமல், அவங்களெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இப்போ நீங்கள் வந்து பிளட் குரூப் மேட்ச் பண்ணணும், பிளட் ஏற்றணுன்றதை வச்சுங்க, அந்த ஒரு துரித இதில் வந்து அவர் என்ன குரூப் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அப்போ காமனாக நீங்கள் பிளட் வச்சிருப்பீங்களா, அது எப்படி மேட்ச் பண்ணி உடனே அவர் கொஞ்சம் உயிர் பழப்பீங்க? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் கேள்வி.
0: ஸோ நல்ல கேள்வி. இதில் வந்து என்ன ஆகும்னா, காமனாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பிளட் வந்து ஓ நெகட்டிவ் பிளட் குரூப். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, ஓ நெகட்டிவ் வந்து ரொம்ப ரேரான

0: பிளட் குரூப். இப்போ ரொம்ப கம்மியான பாப்புலேஷனுக்கு தான் இந்த ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது. அதனால் எந்த பிளட் பேங்க்லேயும் இந்த மாதிரி ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்போட ஸ்டாக்ஸ் இருக்காது. ஸோ ஒரு ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பேரிடரில் 100 பேர் வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிப்பாக குரூப்பிங் டைப்பிங் அவங்க வந்து கிராஸ் மேட்சிங் பண்ணிவிட்டு அந்த எந்த குரூப்பு அந்த குரூப்பில் இருக்கிற கரெக்டான பிளட் எடுத்தாலும் அது அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்குறது தான் கிராஸ் மேட்சிங். அது மேட்ச் ஆனால் தான் அந்த பிளட்டு நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அது வந்து நம்ம அவசரப்பட்டு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அதனால் நிறைய ஆபத்து வரலாம், உயிர் கூட ஆபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரியாக்ஷன் சொல்லுவோம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன், பிளட் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஐவி ஃப்ளூயிடோ ஆன்டிபயோட்டிக்ஸோ இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் கொடுத்துட்டு கண்டிப்பாக அர்ஜென்ட்டாக பிளட் குரூப்பிங் டைப்பிங் கொடுப்போம். அதனால தான் இந்த மாதிரி வரும்போது டிசாஸ்டர் சுச்சுவேஷனில் பிளட் பேங்க்ஸ்லாம் நிறைய பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி பிளட் டொனேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ பிளட் டொனேஷன் கொடுத்து குயிக்காக அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அவசரப்பட்டு நம்ம கொடுக்கறதுனால ஒன்று அவங்களுக்கு கரெக்டான பிளட் கொடுக்கணும், அந்த பிளட் கொடுக்கறதுனால அவங்க வந்து உயிருக்கு ஆபத்து எதுவும் ஆகிடக்கூடாது. ரெண்டாவது வந்து அதில் இப்போ வந்து பிளட் போன் டிசீஸஸ் சொல்லுவோம், இந்த ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிற, ஹெப்படைட்டிஸ் சி இருக்குது, அப்புறம் எய்ட்ஸ் வைரஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம அவசரப்பட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா இருக்கிற மனுஷனுக்கு நம்ம இந்த ஹெப்படைட்டிஸோ இல்லை ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கொடுத்துருக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அதே போல் நம்ம வந்து குறிப்பாக இந்த நிலநடுக்கம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரை ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை பற்றி சொல்லியிருந்தீங்க, அது எளிய சொற்களால் எளிய மொழியால் மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு வகையில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க?
0: ட்ரை ஏஜ் ஆமாம். ஸோ ட்ரை ஏஜ் சொல்கிறது என்னென்னா ஒரு டிசாஸ்டர் சுச்சுவேஷன், இந்த மாதிரி 100 பேர் வராங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும், நிறைய பேர் வந்துட்டு சில சின்ன சின்ன காயமாக இருக்கும், ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு இந்த காயம் வந்திருக்கு, இது வந்து உடனே பாருங்கள். இது ரெண்டாவது வந்து எனக்கு இந்த இந்த கா இது இந்த இதனால் வலி இருக்குது, என்னோடய ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, இவங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாகவே ப்ராப்ளம் நிஜமாகவே பிரச்சனை இருக்கிற பேஷண்ட் வந்து அவங்க மயக்கமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனே உதவி தேவைப்படும். ஆனால் அதுக்கு வந்து ஸோ சத்தமாக பேசுகிறவங்களுக்கு மட்டும் நம்ம வைத்தியம் பண்ணுறோம் அந்த மாதிரி கிடையாது. யாருக்கு வந்து தேவையோ அது செலக்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையாஜ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட 100 பேஷண்ட் இருக்குன்னா 4 கேட்டகரியாக பிரிப்போம், ரெட் கலர், எல்லோ கலர், கிரீன் கலர், பிளாக் கலர். ரெட்னா உடனே அவசரமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, எல்லோனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவங்க ஆனால் அவங்களுக்கும்
1: சிகிச்சை தேவைப்படுது.
0: ஆமாம். ஸோ
1: ரெட் கலர்னா கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக கூட பார்த்துக்கலாம்,
0: அவசியமாக சின்ன சின்ன காயமாக இருக்கும். பிளாக்ன்றது அவங்க வரும்போது இப்போ நார்மலாக ஒருத்தர் மயக்கமாக வராருன்னா அவர் பல்ஸ் இல்லை அந்த மாதிரினா நம்ம சிபிஆர் பண்ணி கண்டிப்பாக ரிவைவ் பண்ணோம். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ண நம்மளோட ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, நம்மக்கிட்ட ஒன்று ஆள் பலம் இருக்கும், அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை, இதெல்லாம் நிறைய யூட்டிலைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிடர் ஆகும்போது அதெல்லாம் நம்ம வந்து பத்திரமா ஜாக்கிரதையாக கரெக்டாக குறைவா யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். சோ அதான் கான்செப்ட்.
1: இந்த டைப் நேர் ஒரு லைன்ல வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், டாக்டர் கிட்ட நீங்க இப்ப உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.
2: கண்டிப்பா டாக்டர், இந்த பேரிடர் காலம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக இந்த தொற்றுகள் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும், குறிப்பிட்ட இந்த மழை காலங்கள்ல அதிகமா ஃபிளட் வரும்பொழுது அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா இந்த நீர் தொடர்பான நோய்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பரவும். ஸோ அந்த காலகட்டத்துல மக்கள் எப்படி விழிப்புணர்வாக ஏற்படுறது, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நிலநடுக்கம் மாதிரியான பேரிடர் வருது, அப்போ சிலருக்கு வந்து ஒரு சில பாகங்கள் அப்படிங்கறது துண்டுபட்டு விடும், அல்லது சில அடி அப்படிங்கிற மாதிரி படும். சோ இந்த குறிப்பிட்ட இந்த நிலநடுக்கம் அது தொடர்பான பிரச்சனைகள்ல சிக்கி கொண்டவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதை பத்தியும் சொல்லுங்க டாக்டர்.
0: சரி, நம்ம நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளட் எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி நிறைய நாம் சென்னையில் அடிக்கடி நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஃப்ளட் வந்ததுனால் மெயினாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நமக்கு வரும், காலில் வந்து சேத்து புண்ணு வரும். அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து இந்த சுவேஜ் வாட்டர் மிக்ஸ் வர்றதுனால
1: அவங்களுக்கு வேறு விதமான
0: இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு வயிற்றால போகலாம்,

0: ஃபீவர் வரலாம், வாந்தி, லூஸ் மோஷன்ஸ், பேதி, அந்த மாதிரி அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ முக்கியமான ஒரு சிம்பிளான விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த தண்ணி நம்ம எடுத்துருக்கு அதை பாயில் பண்ணி குடிக்கணும். வெந்நீர்
1: குடிக்கிறது நல்லது அந்த சமயங்களில்.
0: அதான் அதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இப்போ இந்த ஃப்ளட்டில் வந்து முக்கிய நிறைய பேர் வெளியே போவாங்க, அந்த தண்ணியில் இதுதான் போய் தான் ஆகணும். ஆனால் ஒன்ஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த காலை நல்லா தொடச்சி அது காய வச்சு அதில் வந்து நம்ம வந்து இந்த ஆயின்மெண்ட் இருக்குது, நிறைய ஆயின்மெண்ட்ஸ், அந்த மாய்ஸ்சரைசிங் ஆயின்மெண்ட் இருக்கு, வாசலின் இல்லை இல்லை சாதா தேங்காய் எண்ணெய் கூட. ஸோ என்ன இது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டோம், நம்ம முன்னாடியே நம்ம வச்சுட்டோம்னா இதில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த சேத்து புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா நம்ம இதில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு என்ன இருக்கோ
1: மருந்து சிகிச்சை பண்ண முடியுமோ அதை ஏற்படுத்தி
0: கண்டிப்பாக. ஸோ இதில் முக்கியமாக நமக்கு ப்ராப்ளம் வர்றது வந்து தண்ணினால தான் வர்றது, அது சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆகிறதுனால தண்ணி பிரச்சனை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்பட்டு நம்ம வெளியே அந்த டைம் பெட்டர் வந்து வீட்டில் இருக்கிறது தான். அவசரப்பட்டு வெளியே போகிறதுனால என்ன ஆகும்னா கரண்ட் ஷாக், அது நம்ம நிறைய பார்க்குறோம். அவங்க இந்த மழை தண்ணி இருக்கிற இடத்துல வந்து அங்கே வயர் இருக்கோ இல்லையோ தெரியாமல் போகிறதுனால கரண்ட் ஷாக் அடிக்கிறது. அடுத்தது பாம்பு, நம்ம சிட்டியில் தான் இருக்கிறோம், ஆனாலும் மழை பெஞ்சு பெய்யும்போது அங்கங்கே இருக்கிற பாம்பு எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுவும் வந்து வெளியே வந்துடும். ஸோ பாம்பு கடிச்சிருது. ஸோ பாம்பு கடிச்சதுன்னா உடனே வந்து பெட்டர் வந்து ஹாஸ்பிட்டல்
1: போயிருந்தனால.
0: ஆமாம், ஹாஸ்பிட்டல் போய். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த பாம்பை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன, இது வந்து டாக்டர் வந்து கண்டுபிடிப்பார், இது விஷம் பாம்பா இல்லை விஷம் இல்லாத பாம்பா கண்டுபிடிப்பார். அங்கே தான் பெரிய தப்பு நடக்குது. ஸோ என்ன ஆகுறது, ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டா போதும். இந்த சுச்சுவேஷனில் இன்னொருத்தருக்கும் பாம்பு கடிச்சு, ஏன்னா அவர் பாம்பு பிடிக்க போனார். அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ வந்து அது வந்து அவாய்ட் பண்ணினோம். ஏன் என்ன இருந்தாலும் விஷப்பாம்பு இருந்தாலும் நிறைய வாட்டி அந்த விஷப்பாம்பு குத்தும்போது அது விஷம் இறக்குறதில்ல. ஸோ 90% பாம்பு வந்து விஷம் இல்லாத பாம்பு, அந்த 10% விஷம் விஷமோட பாம்போ குத்தும்போது விஷம் இறக்குறதில்ல. அது ஒரு கோவத்தில் ஒரு குத்தி அதை தானாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க பார்க்குது. அது வந்து அதோட பாதுகாப்புக்காக கொஞ்சம் நம்மளை பயமுறுத்துது. ஸோ இது வந்து நம்ம முக்கியமாக ஃப்ளட்ஸில் வந்து இதுதான் மெயின் நம்ம பார்க்குற ப்ராப்ளம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நிலநடுக்கம் தொடர்பான சில தகவல்கள் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் சொன்னது மூலமாக. இப்போ வெள்ளப்பெருக்கு தொடர்பாக வெள்ளப்பெருக்கு தொடர்பான சில விஷயங்களை பேசும்பொழுது, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை இருக்குல்ல, நிலநடுக்கத்தின் போது வழங்கப்படக்கூடிய சிகிச்சையிலிருந்து இது எந்த விதத்தில் மாறுபடும்? நிலநடுக்கத்திலிருந்து இந்த வெள்ளப்பெருக்கான வழங்கக்கூடிய சிகிச்சை முறை எந்த விதத்தில் மாறுபடும்?
0: நிலநடுக்கத்தில் வந்து உங்களுக்கு தண்ணி தயங்காது, அது இருக்கலாம் பட் ஃப்ளட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தண்ணி தயங்காது. ஸோ முக்கியமாக இங்கே எப்படி பாதிப்பு வரும்னா, இந்த பில்டிங்ஸ் வந்து
1: ஏற்படக்கூடிய அந்த உடல்
0: கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து வர்ற நம்ம அதெல்லாம் மெயினாக ஹெட் இன்ஜுரி வரும், இந்த க்ரஷ் சின்ரோம் சொல்லுவோம். சரி, ஸோ தலையில் அடிபடுறது, தண்டவாளத்தில் ஸ்பைன் இன்ஜுரிஸ் வர்றது. ஸோ இது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்லேயோ முக்கியமாக வந்து நம்ம பார்க்குறது வந்து அந்த அவங்க ரெஸ்கியூ பண்ண போகும்போது நம்ம வந்து ஃபயர் சர்வீஸோ
1: அவங்களுக்கு
0: அடிபடுறதோ இல்ல அங்க கிளாஸ்ல வந்து கிளாஸ் காலையோ கையிலயோ குத்துறதுனாலயோ அதனால வந்து பாதிப்பு வரும். சோ ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய பேஷண்ட் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. சோ இதுல வந்து நம்ம செகண்ட் விக்டிம் ஆயிடக்கூடாது, இன்னும் நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
1: நிச்சயமா டாக்டர், அடுத்து ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: மின்கிழவர் ராஜா.
1: ராஜா, நீங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய எழக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: மழை நேரத்துல வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருதுன்னு சொல்றாங்க.
0: சரி,
2: அந்த நேரத்துல இந்த விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிச்சு தாக்கிச்சுன்னா அதை எப்படி முன்னுதவி பண்றது?
0: சரி, இந்த மாதிரி விஷ பூச்சி ஏதாச்சும் கடிச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிடலாம், சோப்பு வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா முக்கியமாக வந்து பாம்பு கடி இந்த விஷத்துக்கு மட்டும்தான் மருந்து இருக்குது, மற்றது எல்லாம் இந்த விஷப்பூச்சி எல்லாம் கடித்தா நம்ம இது

0: அலர்ஜிக்கு மெடிசின் அந்த மாதிரி கொடுப்போம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ஸோ ஒன்று அதனால் ஒரு அலர்ஜி வரும், இல்லை ரெண்டு இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ எதா அந்த மாதிரி பூச்சி எதா கடிச்சிச்சோம், உடனே வந்து சுத்தமான தண்ணியில் சோப் போட்டு அந்த கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்ஃபெக்ஷனோ இல்லை அலர்ஜி உண்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்துருவோம்.
1: நேரத்தில் எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டை விட்டு, இப்ப ரோட்ல ஆபத்து இல்லையா?
0: ரோட்ல வந்து வந்துடுறது சேஃபர், ஏன்னா பில்டிங் உள்ள இருந்தா பில்டிங்ல வந்து அந்த பில்டிங் இடிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ரோடுக்கு வர்றது தான் சேஃபர்.
1: நன்றி சார்.
2: நன்றி நன்றி. அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி
2: தொடர்பான சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
3: ஐயா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 37 பேர் சொன்னாங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா சார்?
2: இந்த கேள்வி எல்லாம் பின்னாடி தகவல்கள் கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செய்தித்தாள்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இது தொடர்பா இப்ப பேரிடர் ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை மட்டும் நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி சார். ஏன்னா ஒரு சந்தேகமா இருந்த உயிரோட இருந்தா சந்தோஷம்,
2: எங்களை எல்லாருக்குமே இந்திய மக்கள் எல்லாருக்குமே தான் மகிழ்ச்சி அவங்க உயிரோட இருந்தா.
3: ஆமா ஆமா ஆமா,
2: நல்லது. நீங்க இந்த பேரிடர் காலங்களில் வெள்ளப்பெருக்கு நிலநடுக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்கள் இதுல இருந்து எப்படி மீண்டு எழலாம், அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் கிட்ட.
3: பரவாயில்ல பரவாயில்ல, அதை பத்தி தான் கேட்கறேன்.
2: நன்றி நன்றி நன்றி டாக்டர். இப்ப பேசிட்டு இருக்கும்போது நம்ம அந்த வெள்ளப்பெருக்கு பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப வெள்ள நீர்லிருந்து ஒருவர் மீட்கப்படுறார், மீட்டதுக்கு அப்புறம் அவரால் சரியா சுவாசிக்க முடியல. மக்கள் இப்ப அந்த இடத்துல முதலுதவி செய்ய மருத்துவர் இல்லாத நிலையில மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு மேற்கொள்ளலாம்?
0: ஸோ இதுக்காக வந்து ஒருத்தர் மயக்கமா இருக்காரு, தண்ணியில இருந்து வந்திருக்காரு, மயக்கமா இருக்காரு,
2: மீட்டு இருக்காங்க, வெள்ளப்பெருக்குல இருந்து மீட்டுட்டாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான முதன்மையான சிகிச்சையை கொடுக்கலாம்?
0: முக்கியமான தப்பு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா படத்துலலாம் இது இப்படி தான் காட்டுறாங்க, ஒருத்தர் தண்ணி வந்து நிறைய முழுங்கிட்டார், குடிச்சிட்டாருன்னா வயிற்றில் வந்து அழுத்து அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறது. ஆனால் அந்த வயிற்றில் தண்ணி இருக்கிறதா சேஃப், அதுதான் நல்லது. ஏன்னா லங்ஸில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வயிற்றில் வந்து அழுத்தி அந்த தண்ணி வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகுது, புறை ஏறிடுது. ஸோ அந்த தண்ணி வந்து என்ன ஆகுது, வெளியே வாந்தி மாதிரி வந்து திருப்பி லங்ஸ்க்குள்ளார போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வயிற்றில் அழுத்துறது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இது வந்து நம்ம வந்து சிபிஆர்லேருந்து சிபிஆரோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். சிபிஆர் என்னன்ற செயற்கையாக நம்ம வந்து மூச்சு காத்தோம் இருதய துடிப்பும் கொடுக்கறது, அதுதான் சிபிஆர். அது வந்து நெஞ்சு அழுத்துறது, நெஞ்சு அழுத்துறது வேற, வயிறு அழுத்துறது வேற. நிறைய படத்தில் என்ன பண்ணுறாங்க, வயிறு அழுத்துற மாதிரி
2: காமிச்சிடுறாங்க,
0: அது அது வந்து தப்பு, அது தப்பு. பட் பல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நாடி துடிப்பு, நாடி துடிப்பு இல்லைன்னா செயற்கையாக அவங்களுக்கு இருதய துடிப்பு, அந்த கம்ப்ரெஷன் நெஞ்சு மேலே அது கம்ப்ரெஸ் பண்ணும், ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் அழுத்துறது, அதுக்கப்புறம் மூச்சு காத்து கொடுக்கறது, செயற்கையாக மூச்சு காத்து கொடுக்கறது. ஸோ 30 கம்ப்ரெஷன், 2 மூச்சு காத்து. இது வந்து கொஞ்சம் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலோ எங்கேயோ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இது உதவியா.
2: அந்த நபர் அதிக அளவு நீரை உட்கொண்டுட்டார், அது வெள்ளப்பெருக்கில் மாடிக்கிட்டு இருக்க ஒரு நபர் அதிக அளவுல தண்ணி உட்கொண்டுட்டாருன்னா அவர் எந்த மாதிரியான சிகிச்சைகளை,
0: அவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறதா நல்லது.
2: அந்த சமயத்துல
0: அவருக்கு நாடி துடிப்பு இல்லைன்னா நம்ம வந்து செயற்கையாக வந்து சிபிஆர் தரலாம். இல்லைன்னா அந்த தண்ணி நிறைய குடிச்சிருந்தாலும், நிறைய முழுங்கியிருந்தாலும் அந்த தண்ணி வயிற்றுல இருக்கிறது தான் பேஷண்ட்டுக்கு சேஃப்.
2: ஓகே டாக்டர். அடுத்த ஒரு நேர் வர இணைப்பில், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: இல்ல சார், உண்மையிலே நத்திங் நிறைய வருது, அப்புறம் வீட்டுகள் எல்லாம் எடுத்து செய்யுது, அதெல்லாம் வந்து எதனா தொட்டாது.
2: இப்போ அதனால உங்களுக்கு எதனா பிரச்சனை ஏற்படுதுங்களா?
3: ஆமா ஆமா ஆமா சார், அதுதான் சார் கேக்குறேன்.
2: அதுதான் இந்த மாதிரியான தொற்றுகளுக்கெல்லாம் முன்பே சொல்லியிருக்காரு, கேட்டிருந்தீங்கன்னா முன்பே இது குறித்து டாக்டர் இதை பத்தியான பல தகவல்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. வேற கேள்விகள் எதனா இருக்குங்களா?
3: வேற கேள்வி ஒண்ணும் இல்ல சார், அதான் நைட்ல வந்து பூச்சி கட்டி.
2: ஓகே ஓகே ஓகே ஓகே டாக்டர். இப்போ நம்ம

0: பல மணி நேரம் வெள்ள நீர்ல நின்றுட்டு இருக்காங்க, வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க, பல மணி நேரமா நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைனா அது என்ன மாதிரியான சிகிச்சைன்னு நம்ம இது கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்புல இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிறது?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிறது?
1: வணக்கம் டாக்டர், மேடவகத்துல இருந்து சித்ரா.
2: வணக்கம்,
0: பேசுங்க பேசுங்க.
1: இந்த இடி இடிச்சு மின்னல் வருது இல்லைங்களா?
2: ஆமா,
1: மின்னல் மின்னல்.
2: ஆமா,
1: ஹலோ
2: சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க.
1: அது அப்பம்போது மரத்துக்கிட்ட, பச்சை மரத்துக்கிட்ட நிக்க கூடாதுன்றாங்களே, மரத்துக்கிட்ட எல்லாம் நிக்க கூடாதுன்றாங்களா, அது என்ன சார்?
2: கண்டிப்பா. சோ இடி மின்னல் இருக்கும்போது நம்ம அது அதுக்கு வந்து ரிசீவ் பண்ணோம். இடி மின்னல் பாத்தீங்கன்னா நீங்க மரத்தோ இல்ல இந்த லேம்ப் போஸ்டோ இல்ல இந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்கோ, எது இருந்தாலும் அது வந்து இடி மின்னல் வந்து பக்கத்துல எந்த பில்டிங் இருக்கோ அங்க வந்து இறங்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மரத்துக்கு அடியில் கண்டிப்பாக நிற்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மரத்துக்கு அடியில் தான் போய் நிற்பாங்க. ஸோ கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ஒரு பில்டிங்க்கு கீழே ஏதோ ஒரு கடை இருக்கோ இல்லை ஒரு பிரிட்ஜ் இருக்கோ, அந்த பிரிட்ஜுக்கு கீழே நம்ம நிற்கிறது தான் நமக்கு சேஃப். மரத்தண்டை நிற்கிறதுக்கோ இல்லை லேம்ப் போஸ்ட் அந்த மாதிரி பக்கத்தில் நிற்கிறது ரிஸ்க். ஏன்னா இந்த மின்னல் இடிக்கிற மின்னல் வந்து இடி விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி. டாக்டர், ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம், மீண்டும் நேரில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க, ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேர்களே, 3:28 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவசர கால சிகிச்சைகள் குறித்து டாக்டர் எம் வசீம் அகமது அவர்கள் வருகை தந்து பல தகவல்கள், இந்த பேரிடர் குறித்து பல தகவல்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் இணைஞ்சு அவங்களுடைய சந்தேகத்தை கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? இணைப்பு துடியப்பட்டிருக்கு. டாக்டர், இப்போ அடுத்ததாக இந்த வெள்ளப்பெருக்கு சமயத்தில் வந்து நம்ம இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீரில் வெறும் கால்களோடு நடந்து செல்வதை நம்ம பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம். அது எவ்வளவு ஆபத்தானது, அது பற்றியான தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேயர் ஒருத்தர் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: டாக்டரோட பேசிடலாம்.
4: சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுகிறேன் சார். வணக்கம் சார்.
2: வணக்கம்
4: சார். அந்த மழை டைமில் தண்ணி நிற்குதுல்ல ரோடுங்கெல்லாம், அந்த நேரத்துக்கு கரண்ட் ஒயர் அறுந்து விழுந்துருது இல்லைங்க சார்?
2: ஆமாம்.
4: அப்போ அந்த நேரத்துக்கு ஆளுங்க போறாங்க, திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்ன முதல் உதவி கொடுப்பீங்க சார்?
2: முதல்
0: கேட்டுக்கோ
2: சார். நன்றி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு விபத்து வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்பு இருக்கு, பட் அது அவரை காப்பாற்ற போயிட்டு இன்னும் நிறைய பேருக்கு பாதிப்பாகுது. ஸோ கரண்ட் ஷாக் அடிக்குது, தண்ணியில் வந்து கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு பக்கத்தில் போனால் நமக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிக்குமோ அடிக்காதோ தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அது அவங்கள காப்பாற்றணும் தான் அந்த எண்ணம் இருக்கும். ஸோ பெஸ்ட் என்னென்னா அதை நம்ம எலக்ட்ரிக்கல் இதுக்கு இபி ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி இருக்குது அந்த அந்த இடத்துல இருக்கிற பவர் வந்து ஷட் டவுன் பண்ணுங்கள். ஷட் டவுன் பண்ணால் தான் அது அவரை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா ஒருத்தர் காப்பாற்ற போய் இன்னொருத்தர் அவர் இந்த இன்னொருத்தர் காப்பாற்ற போய் அப்படியே ஒரு செயின் மாதிரி, ஆமாம் செயின் மாதிரி ஒரு சில
0: ஆபத்து ஏற்படுத்துறதுக்கு காரணமாகவே அமைச்சு.
2: ஆமாம், ஒரு சில இடத்துல வந்து ஒருத்தர் மாட்டு 2 பேர் 4 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அதனால தண்ணி ஒருத்தர் வந்து இப்போ தண்ணி இல்லை, ஒரு வயரை பிடிச்சிட்டாரு, அப்போ என்ன நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கல்லோ இல்லை இந்த மரத்தை குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்து அவங்கள தள்ளி விடலாம். ஏன் பட் ஆனால் தண்ணி இருக்கும்போது

0: அங்க எங்க இருக்கு
1: அந்த
0: வயது
1: சந்தர்ப்பத்துல பதட்டத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம
0: தெரியும்.
1: போயிட்டு அவங்கள போயிட்டு கையை பிடிச்சி இழுத்துறதுனால இவங்களுக்கும் ஆபத்து ஏற்படும் தெரியாமலே அந்த செயலை செஞ்சிடறாங்க நிறைய பேர்.
0: கண்டிப்பா அதே வீட்டுக்குள்ள எங்கேயோ ஆகுதுன்னா நம்ம வந்து வீட்டுல இருக்கிற மெயின் ஆஃப் பண்ணிடலாம், மெயின் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள உதவி பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ பாம்பு கடி பற்றியான சில விஷயங்களை பற்றி சொன்னீங்க, அடுத்தது இந்த நாய் பிற விலங்குகளால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு, இந்த வெள்ளப்பெருக்கு சமயத்தில் பிற விலங்குகளால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை எப்படி, அதுக்கான சிகிச்சை என்ன, அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஸோ நம்ம மற்ற இந்த பூச்சிக்கடி, ஸோ என்ன இருந்தாலும் முக்கியமாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டு தான், ரெண்டு விஷயம் தான், ஒன்று அலர்ஜி ஆகும் இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ நம்ம வந்து உடனே வந்து எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டா நம்மளால அது என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்துடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வெள்ள நீர் வடிஞ்சதுக்கு அப்புறமே ஆபத்து நீங்கி விடுதா பெரும்பாலும் பேர் நினைச்சுக்கிறாங்க, வெள்ளம் வடிஞ்ச உடனே, அது உண்மைதானுங்களா?
0: இல்லை, அதுக்கப்புறமும் கூட பிரச்சனை உண்டு. முக்கியமாக இந்த தண்ணி வந்து சாக்கடை தண்ணியோட மிக்ஸ் ஆகிறதுனால அந்த தண்ணி அது அந்த கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. அடுத்தது தண்ணி இறங்கினா கூட அந்த கிளாஸ் பீஸு அது அந்த இடத்த சுத்தப்படுத்தணும். ஆமாம், அந்த இடத்த சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தாமல் அங்கே வந்து நம்ம நடக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறதோ நமக்கு ரிஸ்க்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வெள்ளத்தில் சிக்கிய பிறகு எந்தெந்த அறிகுறிகள் தென்பட்டால் ஒருத்தர் வந்து மருத்துவரை நாடலாம், இது தொடர்பான தகவலை சொல்லுங்கள் டாக்டர்.
0: முக்கியமாக வந்து அதில் வந்து ஈரத்திலேயே ரொம்ப நேரம் இருக்கும், ஸோ அதனால் வந்து இந்த சளி ஜுரம் பிடிக்கும். அடுத்தது வந்து தண்ணி வந்து சாக்கடை தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடும், அதனால் வந்து வாந்தி பேதி உண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சேத்து புண்ணு வரும், சேத்து புண்ணு வந்து நிறைய பார்ப்போம், இந்த மாதிரி தண்ணி தயங்கிதுன்னா சேத்து புண்ணு நிறைய பார்ப்போம். ஸோ அவங்களுக்கும் லோக்கல்லேயே நிறைய நமக்கு ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வாங்கி அதை அப்ளை பண்ணிட்டோன்னா அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய் முடியாது. ஸோ இது இந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கிறது பெட்டர்.
1: ஓகே டாக்டர், டாக்டர் இப்போ வீட்டில் இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு வச்சிங்க, நாம் என்ன செய்யணும், ஒரு சாதாரண மக்கள் என்ன மாதிரியான விஷயத்தை செஞ்சால் அது உகந்ததாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஸோ நிலநடுக்கம் நடக்குதுன்னா
1: வீட்டுக்குள்ளார
0: இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வெளியே போக முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லை சம்டே என்ன லேசாக
1: ஆமாம்
0: லேசாக ஆரம்பிக்கும் போது அந்த பில்டிங்கை விட்டு கீழே இறங்கி நம்மளால் ரோடுக்கு போக முடியும்னா நம்ம சேஃப் ஆகிடுது. ஆனால் சில நேரங்களில் வந்து வெளியே போக முடியாது, நடக்கும் அந்த அளவுக்கு நடக்கவும் முடியாது, அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியாது, அப்படியே கீழே வரும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் ஒரு டேபிளுக்கு அடியில் நம்ம உட்காந்துறதோ இல்லை நம்ம ஏன்னா முக்கியமாக தலைக்கு தான் ஏதோ ஒரு கல்லோ இல்லை பில்டிங் விழுந்தோ தலைக்கு அடிபட்டால் அது பர்மனெண்ட் டேமேஜ். ஸோ முக்கியமாக நம்ம தலையை வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பாதுகாக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்காங்க, நிலநடுக்கம் ஏற்படுது, அந்த சமயத்தில் லிஃப்டில் போடுறக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி கண்டிப்பாக ஆபத்தானதுங்களா?
0: கண்டிப்பாக ஒரு ஃபயர் இருக்கோ இல்லை ஃபயர் இல்லை எர்த் குவேக் ரெண்டுத்துலேயோ நிலநடுக்கம் வருதுன்னா நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் கட் பண்ணுவாங்க, கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லிஃப்ட்டில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நிறைய உண்டு. ஸோ அதை வந்து நம்ம
1: தவிர்க்கிறது நல்லது. லிஃப்ட்டு சார்ந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து லிஃப்ட்டில் போகக்கூடிய மின் தூக்கியில் போகக்கூடிய விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. நல்லது டாக்டர். டாக்டர், இந்த பேரிடர் காலத்தில் பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான தவறு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: உடனே காப்பாற்ற போகிறது. ஸோ நம்ம வந்து தனியாலாக போய் இன்னொருத்தரை வந்து காப்பாற்றக்கூடாது. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் எனி ஒரு ஒரு என்ஜிஓ இல்லை அந்த ஃபயர் சர்வீஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு டீம் ஒற்றுமையோடு நம்ம செய்கிறது தான் எல்லாருக்கும் சேஃப். இல்லைன்னா யார் தனியாக போகிறாங்களோ அவங்க வந்து திருப்பி போய் அவங்க மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு வேற காப்பாற்று தேவைப்படுது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ஒரு பேரிடர் ஏற்பட்டுருது, ஏற்படும் பொழுது ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் என்னவா நடக்குது, அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு மருத்துவமனையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்?
0: ஸோ என்ன ஆகும்னா ஹாஸ்பிட்டல் கூட நல்ல நடக்கும். ஆமாம், ஸோ உள்ள
1: அந்த சந்தர்ப்பத்தில் ஆமாம்
0: ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார வந்து எக்யூப்மெண்ட்டோ சரி இது பில்டிங் சீலிங்கோ ஏதோ ஒரு இழிஞ்சு விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ டிசாஸ்டர் விதின் டிசாஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முக்கியமாக வந்து ட்ரையஜ் என்னன்னா வெளியிலேயே ஒரு ஸ்டேஷன் வச்சு நான் வந்து ஃபில்ட்

0: பண்ணது ரொம்ப முக்கியமான யார் பாதிப்பு இருக்கும்,
1: முதல் உதவி முதன்மையாக தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியாக நம்ம உதவி.
0: ஆமாம், ஓகே. ஸோ அந்த டைம் வந்து புரிஞ்சுக்கிறோம் மக்கள் வந்து என்னன்னா என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் பார்க்க மாட்டுறாங்க, அது அது கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் பார்க்கறதுக்கு, நமக்கு வந்து அந்த அளவுக்கு சீரியஸான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு கேள்வி, இந்த பேரிடர் வந்து நிகழுமா அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்துக்கு மருத்துவமனை எந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை தயாரிப்புகளை செய்கிறாங்க? இது நிகழுமா அப்படின்றது ஒரு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு, நிகழுமா நிகழாதா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கும்பொழுது அதுக்கு எந்த மாதிரியான ஒரு முதன்மையான விஷயங்களை தயாரிப்பு நிலையில் ஒரு மருத்துவமனை செயல்படும்?
0: கண்டிப்பாக, ஏன்னா ஒரு ஒரு ஜோன் சொல்லி இந்த ஜியோகிராஃபிக் ஜோன் சொல்லுவோம், கவர்மெண்ட் வந்து இந்த சீஸ்மிக் ஜோன் சொல்லுவோம், இந்த இந்த இடத்துல வந்து நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்னிங் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும்போது அந்தந்த ஹாஸ்பிட்டலோ சரி அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் இதோ அவங்க அதுக்கு தேவையுண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த டைமில் போகிறது கரண்ட், ஃபஸ்ட்டு கரண்ட் கட் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட இதுக்கு பேக்கப் லைட்ஸ் இருக்கா, டார்ச் லைட்ஸ் இருக்கா, பேக்கப்புக்கு லைட் இருக்கா, பேக்கப் கரண்ட்டுக்கு ஜென்ரேட்டர்ஸ் இருக்கா, அந்த ஜென்ரேட்டருக்கு உண்டான ஃபியூவல் இருக்கா, ஸோ ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்கா, ஸோ ஃபுட் ஸ்டோரேஜ் ஒரு 2-3 டேஸ்க்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா, வாட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி, ஸோ நம்ம வாட்டர் யூசேஜ் ஒரு நாளுக்கு இருக்கிற வாட்டர் யூசேஜ் கால்குலேட் பண்ணால் ஒரு 2-3 நாளுக்கு நம்மக்கிட்ட அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அது பாதுகாப்பு.
1: ஓகே, ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர். நேரில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி பேரிடர் தொடர்பான பல சந்தேகங்களுக்கு நமக்கு பதில் சொல்கிறதுக்காக அவசரகால சிகிச்சைகள் குறித்து டாக்டர் எம் வசிம் அகமது அவர்கள் பல தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களும் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044-298-6003-8, 2958-0503-5054 இந்த 2 எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேர்களே, 3:42 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவசரகால சிகிச்சைகள் குறித்து டாக்டர் எம் வசீம் அகமது அவர்கள் நம்மளோட பல கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து உங்களுக்கு பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் முதன்மையாக மேற்கொள்ளணும் அப்படின்ற அந்த சந்தேகங்களுக்கு விடை காணணும்னு நினைக்கக்கூடிய நம்ம நேர்கள் 0449-298-6008-2952-5254 இந்த 2 எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இன்னும் பல தகவல்கள் நமக்காக கொடுக்கறதுக்காக டாக்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர், இப்போ ஒரு காயம் ஏற்படுது, நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது ஒரு காயம் ஏற்படுது, அந்த இடத்துல ஒருத்தருக்கு ரத்தம் அதிகப்படியாக வெளியேறிக்கிட்டே இருக்குது, அந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரியான சிகிச்சைகளை அந்த நபர்களுக்கு நம்ம மேற்கொள்ளலாம், அதுக்கான முதன்மை சிகிச்சைனா என்ன?
1: இதில் வந்து ரத்தம் நிறைய போகும்போது என்ன ஆகுறதுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க உடனே வந்து ஒரு துணியோ ஏதோ ஒரு எடுத்து கட்டிடுறாங்க. அது நல்ல விஷயம், கரெக்ட், அது கரெக்டான விஷயம், துணியை எடுத்து கட்டுறது. முக்கியமாக என்னென்னா, ஒரு ஒரு துணியோ ஏதோ எடுத்து அதில் ப்ரெஷர் வைக்கணும், அது வந்து அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிக்கிறது எவ்வளோ நேரம்னா 8-10 நிமிஷம். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம் சொல்லுவோம். ஸோ நம்ம இது வந்து நம்மளோட பாடியோட ஒரு இயற்கையான இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்மளோட சேஃப்டி ஃபீச்சர். எங்கேருந்து ப்ளீடிங் ஆனாலும் அது நம்ம அழுத்தி பிடிச்சாலும் 10 நிமிஷத்தில் அந்த ப்ளீடிங் நின்றுடும். நான் முக்கியமாக என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு அழுத்தி பிடிப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் பிடிப்பாங்க, திருப்பி அந்த துணியை எடுத்து பார்த்து உள்ள இன்னும் ரத்த கசிவு நிற்கலையே, இன்னும் ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கேன், திருப்பி இன்னும் 2 நிமிஷம் திருப்பி எடுத்து பார்ப்பாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்கு அழுத்தி பிடிச்சோன்னா அந்த இருக்கிற ப்ளீடிங் வந்து என்ன மாதிரி இருந்தால் ப்ளீடிங் இருந்தால் கண்டிப்பாக அது ஸ்டாப் ஆகும். அது அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன இருக்கோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு என்ன சிகிச்சை செய்யணுமோ செய்யும்.
0: ஓகே ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது, அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுடுது,
1: கண்டிப்பாக
0: அந்த தீ விபத்து ஏற்படுது அந்த சூழலில் நம்ம ஒரு பதட்ட நிலையில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நம்ம பயணப்படலாம், அதுக்கான முதன்மையான ஒரு உதவினா எந்த மாதிரியான விஷயமா இருக்கும்?
1: ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபயர் நடக்குது, தீ விபத்து வருதுன்னா உடனே வந்து கண்டிப்பாக அது வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கோ, ஒன்று கேஸ் லீக், இப்போது நிறைய பைப்ட் கேஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம், பைப் லைனில் கேஸ் வருது, ஒன்று கேஸ் லீக் இருக்கோ, இல்லை வந்து கரண்ட்னால
0: ஏற்படும், மின்சாரத்தினால விபத்துகள் அதிகமாக இருக்கும்
1: கண்டிப்பாக. ஸோ இது ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் உடனே ஒரு தண்ணி பக்கெட்டோ ஏதோ ஒரு தேடுறதோட ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கரண்ட்டை கட் பண்ணிடுறது, அந்த ஏரியாவில் இருக்கிற கேஸ், சப்போஸிங் அங்கே தீ ஒரு வீட்டிலேயே தீ பிடிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு அந்த கிச்சனில் போய் அங்கே இருக்கிற சிலிண்டர்ஸோ இல்லை அங்கே இருக்கிற கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை அந்த சிலிண்டர்ஸை பாதுகாப்பாக கொஞ்சம் தூரமாக வச்சிடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது வந்து நம்ம வந்து அங்கே இருக்கிற
0: ஒரு தீயணைப்பு நிலையத்துக்கு நம்ம தொடர்பு கொண்டு,
1: கண்டிப்பாக ஏன்னா தனியாலாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ஃபஸ்ட்டாக ஒருத்தர் வந்து யாராச்சும் தீயணைப்பு படைக்கு ஃபோன் பண்ணுங்கள், இன்னொருத்தர் வந்து அங்கே இருக்கிற கரண்ட்டோ ஏதோ அடுத்தது வந்து நம்ம போய் காப்பாற்றுறது. ஸோ இதில் வந்து ஒருத்தரோட துணி வந்து தீ பிடிச்சிக்கிச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், அவங்கள அப்ரோச் பண்ணும்போது நம்ம சொல்லுவாங்க இந்த பிளாங்கெட் ஒரு துணியை வச்சு அவங்கள
0: போர்வை போர்வை போத்தி சுருட்டிட்டோம்னா சுருட்டி நெருப்பு அந்த காயத்துலேருந்து அவங்களை விடுபடலாம்.
1: ஆமாம்,

0: ஆனால் இதில் என்ன என்ன தப்பு நடக்கும்னா, அவங்க நேரடியாக போவாங்க. ஸோ அந்த பயத்தில் அந்த பதத்தில் என்ன பண்ணுவாங்க, காப்பாற்ற வரவங்களை அவங்க கட்டுப்பிடிச்சிப்பாங்க. அவங்க பயத்தில் வந்து
1: நெருப்பு இவங்களுக்கும்
0: இவங்களுக்கும் அந்த
1: இவங்களுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுருக்கு.
0: ஆமாம். ஸோ நிறைய ஹாஸ்பிட்டலில் என்ன பார்ப்போம், கிச்சனில் வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ சமையல் செய்யும்போது தீ பிடிச்சிக்கிச்சு. ஸோ அவங்க வந்து காப்பாற்ற வீட்டுக்கார் போகும்போது அவருக்கும் தீ பிடிச்சிக்கிச்சு. ஸோ என்னென்ன முக்கியமாக இந்த மாதிரி ஒருத்தர் துணியை தீ பிடிச்சிச்சுன்னா அவங்கள பின்பக்கமாக அப்ரோச் பண்ணும், பின்பக்கமாக அப்ரோச் பண்ணி அந்த போர்வையை வந்து
1: பேரிடர் காலங்கள்ல ஒரு குடும்பமா குடும்பமா தயார் நிலையில எந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது, ஒரு குடும்பம் எவற்றையெல்லாம் தயார் நிலையில வைத்திருக்கணும், ஒரு பேரிடர் ஏற்படுது, ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு செய்தி சேனல்களில் பல விஷயங்களை நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி ஏற்பட போது வர்றதுக்கான ஆயத்த நிலையில் இருக்குது அப்படின்றது ஏற்படுறது. அந்த ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் என்ன மாதிரியான ஒரு தயார் நிலையில் இருக்கணும், அது தொடர்பான தகவல்கள் சொல்கிறேன்.
0: முக்கியமாக வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரும்போது கரண்ட் போயிடும். ஸோ கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம எப்படி லைட்டுக்கு வந்து எப்படி, ஸோ நிறைய வீட்டில் ஒரு எமர்ஜென்சி லேம்போ இல்லை லைட்டோ இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் தான் வரப்போகுது. யூபிஎஸ் இருக்கும், 2 மணி நேரம் 4 மணி நேரம். ஸோ இதுக்காக நம்ம பிளான் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஜென்செட்டோ இல்லை ஜென்ரேட்டரோ இருந்தால் அது வந்து, இப்போ நிறைய ஃப்ளாட் அசோசியேஷன்லாம் ஜென்ரேட்டர் இருக்குது, ஆனால் ஜென்ரேட்டர் இருக்கோ அதுக்கு டீசல் இருக்காது. ஸோ டீசல் வந்து அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 24 to 48 மணி நேரம் வரையும் ரிக்குவயர்மெண்ட், டீசல் ரிக்குவயர்மெண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குண்டான டார்ச்சு, அதே மாதிரி சாப்பிட்ற உணவு பொருள் அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். கூட வந்து நம்ம வந்து இது பார்க்கும்போது நம்ம வீட்டில் வந்து இந்த டார்ச் லைட் சே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு வந்து பேசிக்காக ஒரு அதில் இருக்கிற ஒரு
1: சிகிச்சைக்கான அடிப்படையாக இருக்கும், மருந்து சார்ந்த உதவிகளை ஏற்படுத்தி வச்சுக்கலாம்.
0: கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு நம்ம ரெடி பண்ணி இதில் வீட்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடியாக இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியும்.
1: இப்போ உணவு சார்ந்த விஷயங்கள், ஒரு தண்ணீரோ உணவு சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம சேமித்து வச்சுக்கலாம் அது.
0: ஸோ இதில் வந்து என்னென்ன இப்போ நிறைய
1: வெள்ளப்பெருக்கும் போது பார்க்குறோம், அரசோ சரி மற்ற நபர்களோ சரி விமானத்தில் வந்து முதலுதவி செய்யக்கூடிய விஷயங்கள், உணவு படலங்கள் போடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இது தொடர்பாக பேரிடர் காலங்களில் என்ன மாதிரியான தண்ணீருக்கான விஷயமோ இல்லை உணவுக்கான விஷயமோ எந்த அளவுக்கு சேமித்து வச்சுக்கலாம் ஒரு குடும்பம்?
0: முக்கியமாக நிறைய வீட்டில் இப்போ வந்து இந்த இது கேஸ் ஜாஸ்தி விலை ஜாஸ்தி ஆச்சு, கொஞ்சம் நாளில் வந்து கேஸ் ஜாஸ்தி விலை ஜாஸ்தி ஆனதுனால எல்லார் வீட்டில் வந்து இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துருச்சு. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வேலை செய்யும். நிறைய வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ்வே வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்ததுனால. ஸோ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆக்சுவலாக ஒரு பேக்கப்புக்கு நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கரண்ட் இல்லைன்னா கூட அது யூஸ் பண்ணலாம். தண்ணி அந்த டைமில் தண்ணி கேன் கிடைக்க போகிறதில்ல, தண்ணியோட நம்ம ஃபில்டரும் வேலை செய்ய போகிறதில்ல. ஸோ அந்த டைம் தண்ணி வந்து காய்ச்சி குடிக்கணும். ஸோ காய்ச்சி குடிக்கிறதுக்காக
1: எந்த தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணியை காய்ச்சி குடிக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும்.
0: கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பார்க்கும்போது நிறைய வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபியூச்சரில்.
1: டாக்டர், அடுத்தது ஒரு இப்போ அவசரகால நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண குடிமகன் உண்மையில் என்ன மாதிரியான ஒரு முடிவை மேற்கொள்ளணும், ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிகிச்சைக்கான விஷயமோ ஒரு சாதாரண குடிமகன் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம்?
0: முக்கியமாக இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளீடிங் ஒரு ரத்தம் போகுதுன்னா அதுக்கு நம்ம அழுத்தி எங்கேருந்து ரத்தம் வருதுனோ அந்த இடத்த வந்து நம்ம ஒரு துணியோ ஏதோ வச்சு அழுத்தி பிடிக்கிறது. ஒருத்தருக்கு இதில் வந்து நம்ம வந்து
1: முன்னமே சொன்ன மாதிரி அதிகப்படியான நீரை குடிச்சிட்டா கூட நம்ம எந்த அந்த மாதிரியான சிகிச்சை பற்றியான பல தகவல்களை சொல்லியிருந்தீங்க.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை ஒரு முடியும் ஒரு சாதாரண குடிமகனால் செய்ய முடியும்?
0: ஒரு சில விஷயம் நம்மளால் இப்போது சொல்ல முடியும், ஆனால் ஒரு ஒருத்தரும் என்ன பண்ணணும்னா நம்மளும் இதுக்காக ஒரு பயிற்சி எடுத்துக்கணும், ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் எல்லாம் இந்த அமெரிக்கன் நாட்டில் யூரோப்பிய நாட்டில் வந்து 90% மேலே ஸ்கூல்லையே வந்து சிபிஆர் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ ஆனால் நம்மளோட நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20% தான் நிறைய மக்களுக்கு வந்து சிபிஆர் தெரியுது. ஸோ இப்போ

0: வந்து ரீச் வந்து இந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியுது, ஓகே இந்த மாதிரி நம்ம சிபிஆர் வந்து கற்றுக்கணும். ஸோ நான் ஒரு ஒரு ஃப்ளாட் இருக்குது, ஃப்ளாட் அசோசியேஷன் இருக்குது, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், ஒன்றா கூடி ஓகே இந்த ஃப்ளாட் அசோசியேஷனுக்கு ஒரு தெரிஞ்ச டாக்டரோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு எங்களுக்கு வந்து இந்த சிபிஆர் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, முதல் உதவி என்ன பண்ணணும், அதில் ஒரு பேசிக்கான நம்ம வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறது. மற்ற இந்த சின்ன சின்ன விஷயம், இந்த ப்ளீடிங் என்ன பண்ணணும், இந்த தண்ணி இருந்தால் என்ன எப்படி மாதிரி எலக்ட்ரிக்கல் கரண்ட்டோட பாதிப்பு எப்படி பண்ணணும், அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சு.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ பேரிடர் காலங்களில் சமூக ஊடகங்களில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் வந்து பரப்பப்படுது, அது வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுது.
0: கண்டிப்பாக
1: மக்கள் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது இந்த மாதிரியான தகவல்,
0: அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து என்ன ஆகும்னா, வாட்ஸ்அப்பில் நியூஸை பார்த்தேன் இல்லை பக்கத்து வீட்டில் இப்படி சொன்னாங்க அதுன்னு சொல்லி இன்னுமே எல்லாம் பதட்டாயிடுறாங்க. ஸோ ஒஃபிஷியல் நியூஸ் சேனல் என்ன இருக்கோ, ஒஃபிஷியல் நியூஸ் சேனலில் அவங்க கொடுக்குற தகவல் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த தகவல் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். எந்த தகவலும் நமக்கு எதுலேயும் வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, மெசேஜ்லையோ இல்லை யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாலும் அது வந்து உடனே நம்பிடக்கூடாது. ஏன்னா பேரிடர் இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், இந்த இந்த தப்பான தகவல் வர்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அது வந்து நம்ம வந்து முன்கூட்டியே ஓகே இந்த மாதிரி வர்றோம், ஆனால் நம்ம வந்து அவசரப்பட்டு ஏதோ முடிவு எடுத்துக்கூடாது. இப்போ சென்னையிலேயே வெள்ளம் வெள்ளம் வந்தது, அது என்ன சொன்னாங்க, இல்லை இன்னொரு டேம் கூட தண்ணியிலேருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சென்னையே போ முழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அஃபிஷியல் நியூஸ் சேனல் அவங்க என்ன சொல்கிறாங்க அது வந்து இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர். இப்போ இந்த ராபிட் ஃபயர் மாதிரி ஒரு சில விஷயம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு வரியில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லும் பொழுது அதுக்கான தகவல் சொல்லுங்கள் டாக்டர். நிலநடுக்கம்
0: நிலநடுக்கம் கண்டிப்பாக இந்த க்ரஷ் சின்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ க்ரஷ் சின்ட்ரோம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அது அந்த மாதிரி ஒரு க்ரஷ் சின்ட்ரோம் இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கணும், இவங்களை வெளியே எடுத்த உடனே இவங்களுக்கு அந்த எலக்ட்ரோலைட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு உண்டு. ஸோ க்ரஷ் சின்ட்ரோம் ஞாபகம் வச்சுக்கணும்.
1: ஓகே ஓகே. அடுத்து வெள்ளம், வெள்ளப்பெருக்கு, இது தொடர்பான தகவல் ஒரே வரியில் சொல்லணும்னா,
0: ஒரே வரியில் சொல்லணும்னா நீ தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும், அந்த டைமில் வந்து காய்ச்சி குடிக்கணும். சேத்து பொண்ணு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நான் ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் வந்து வாங்கிக்கணும்.
1: ஓகே டாக்டர். இப்போ பாம்பு கடி தொடர்பான தகவல்கள், இல்லை நாயினாலேயோ இல்லை பிற விலங்குகளால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு தொடர்பாக
0: அவங்களுக்கு வந்து பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு முக்கியமாக இந்த பாம்பு கடினா விஷப்பாம்பு தான் இருக்கும்னு சொல்லி பயப்படக்கூடாது. 90% வந்து அது விஷம் இல்லாத பாம்பு தான் இருக்கும். அந்த பாம்பை வந்து அவங்க அந்த பேஷண்ட் வந்து நடக்க வச்சு கூட்டு வரக்கூடாது, ஒரு ஸ்ட்ரெச்சர்லேயோ இல்லை படுக்க வச்சுட்டு அவங்க, ஏன்னா நடந்தால் ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும், ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த விஷம் இருந்துச்சுன்னா ஒரு வேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள வந்து படுக்க வச்சு அவங்கள ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம், தயார் நிலை குறித்து பொதுமக்களுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னவாக இருக்கும், அது எந்த மாதிரியான செய்தியை மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இனி இந்த மாதிரி ஒரு பேரிடர் ஆகும்போது நிறைய பேர் வந்து போயிட்டு நான் காப்பாற்றுறேன் நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கும் பாதிப்பு வருது, அதனால வந்து சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுது, சிஸ்டமில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வந்து வெயிட் பண்ணோம். என்ன இருக்கோ நம்மளுக்கு எதோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தே இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனோ போலீஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோ சரி ஃபயர் சர்வீஸோ அவங்களுக்கு போய் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கைட் பண்ணணும். நம்மளே வந்து இப்போது இந்த சென்னை வெள்ளத்தில் என்ன பண்ணீங்க, நிறைய பேர் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி பண்ணி எடுத்துட்டாங்க, நிறைய சாப்பாடு ஆக்சுவலாக வேஸ்ட் ஆச்சு. ஏன்னா கரெக்டான எங்கே தேவையோ அங்கே
1: நோக்கி போகல,
0: அங்கே எடுத்து ஒரே இடத்துல வந்து
1: குவிஞ்சிருச்சு.
0: ஆமாம்,
1: அதனால் பல பேர் பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அதை ஆட் பண்ணாங்க அந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளப்பெருக்கின் போது.
0: கண்டிப்பாக. ஸோ அந்த அந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து கவர்மெண்ட் அதிகாரிங்க கிட்ட பேசிட்டு எங்கே இது தேவை அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நம்ம பண்ணுற தனியார நம்ம தனியாராக நம்ம வந்து
1: அரசோட சேர்ந்து ஒரு நல்ல திட்ட உதவி ஒரு திட்ட உதவிகள் இந்த மாதிரியான பேரிடர் காலங்களில் உதவி செய்யணும்னு எண்ணத்தோடு இருக்கிறவங்க இணைஞ்சு செயல்படுறது நல்லது.
0: கண்டிப்பாக. அது அப்புறம் இந்த பேரிடர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது நடக்கக்கூடாது, அதுக்கு நம்ம வந்து இது ஒரு பேரிடர் ஒருவேளை வந்தாலும் அதோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதுக்கு நம்ம என்னென்ன எடுக்கணும். இப்போ சென்னையில் வெள்ளத்து வந்தது, அதனால் வந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். ஓகே நம்ம இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி பெருசாக போடுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த அடுத்த வாட்டி வெள்ளம் வந்துட்டுனா நமக்கு அந்த பாதிப்பு வந்து குறையும். ஸோ முக்கியமாக வந்து இந்த பேரிடரில் வந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா அடுத்த

0: இந்த வாட்டி இது வந்துச்சுன்னா இதோடு வந்து நம்ம நிறைய நம்ம மேனேஜ் பண்ணோம், ஈஸியாக மேனேஜ் பண்ணோம், அதில் வந்து அதோட அதனால் பிரச்சனைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், நிறைவாக நேயர்களுக்கு பேரிடர் குறித்தான ஒரு அறிவுரை அப்படின்னா, இது இதெல்லாம் நான் சொன்னால் நேயர்களுக்கு இது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்யலாம் டாக்டர்.
0: முக்கியமாக வந்து இந்த ஒரு ஒரு ஒரு க்ரஷ் சிண்ட்ரோம், அந்த க்ரஷ் சிண்ட்ரோம் சொன்னால சதெல்லாம் நசுங்கி
1: நசுங்கி போகிறது,
0: அதில் வந்து என்ன பண்ணோன்னா அவங்கள பில்டிங்லேருந்து எடுக்கிறோம், உடனடியாக அந்த அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐவி ஃப்ளூயிடு தான். அந்த ஐவி ஃப்ளூயிட் பாட்டில் அதை வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. உடனே வந்து அவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட் ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த க்ரஷ் சிண்ட்ரோம் வர்றதுக்கு, அதோட ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வந்து நம்ம நடியே தடுத்துலாம். ஸோ இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சு.
1: ஓகே ஓகே டாக்டர். இந்த ஒரு மணி நேரம் நேயர்களுக்கு பல விதங்களில் பல தகவல்களை கொடுத்து நேயர்கள் பேரிடர் காலங்களில் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உந்து சக்தியாக இந்த தகவல்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிலையத்துக்கு வந்து வருகை தந்து பல தகவல்களை சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி டாக்டர்.
0: ரொம்ப நன்றி.
1: நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோடு தான் இந்த ஒரு மணி நேரம் நிறைந்திருந்தோம். நேர்கள் அடுத்தது நாம் கேட்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கலைஞன் திரைப்படத்திற்காக உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான தான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமை

அறிவிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 ஆயிட்டு. இந்த வேலையில நான் இணையர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமாங்க, ரெயின்போ மேடை. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம், என்ன தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு காலத்துல எனக்கு அது பிடிக்கும், ஆனா இப்ப பிடிக்கல. ஒரு காலத்தில் அப்போ எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சுங்க, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க. சிம்பிளாக ஒரு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலகட்டத்து வரைக்கும் எனக்கு ஊர் சுற்றுறது பிடிக்கலைங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சண்டே வந்துட்டாலும் நான் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்கலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்சிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேச போகிறோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 04429860003 மற்றும் 04429552555. நம்ம கூட இணைய போற முதல் நேயர், வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், என் கள்ளிப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
1: சொல்லுங்க கண்ணன்.
2: அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு காலத்துல விவசாயத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும்.
1: அடாடா,
2: அதாவது சும்மா சும்மா கண்டா போய் எங்களுக்கு அப்பப்பா ஓடி ஓடி அந்த மோட்டரை ஓட ஓட்டி வச்சிருக்காங்க. அப்பா நம்ம நல்லா விளையாடிக்கிட்டே இருப்போம், நல்லா நான் ஜம் ஜாலியா.
1: அப்போ வந்துட்டு என்னடா அப்படி கூப்பிடுறாருன்னு
2: தோணும். ஓட ஓட சொல்லிட்டு அந்த பேட்டு வெட்டிட்டு போறதுக்கு வெறுப்பாய் போய் பேச பிடிக்க போச்சு எனக்கு.
1: புரியுது சார்.
2: இப்ப வந்து எனக்கு விவசாயம் எனக்கு வந்து எப்படி நமக்கு ஒரு மழைநீர் உயிர்நீர்ன்ற மாதிரி விவசாயம் தான் இப்ப எனக்கு வந்து உயிராறு நினைச்சு இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: ஓகே நேயர்களே, அடுத்ததான் ஓமை கடவுளை திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்திருக்கு, கேட்டணிந்திருங்கள். இது சென்னை எஃப்எம் 101.4, இங்கு எல்லாமே எப்போதுமே செமதூள்.

0: நேரம் 5:10.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜியா

0: நேயர்களை நாம் இணைந்துள்ள இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு என்ன தேமில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. அதாவதுங்க, ஒரு காலத்தில் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது பிடிக்காமல் போயிருக்கும். இதே மாதிரி ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயம் நம்மளுக்கு முன்னாடி பிடிச்சிருக்காது, ஆனால் இப்போ பார்த்தா அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-3638 மற்றும் 044-295-2552. நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா உங்க சொல்லுங்க. ஐயா அதாவதுங்க, ஐயா இப்ப சின்ன வயசுலயோ இல்லை சின்ன வயசுலயே எப்பயா கூட வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், அப்புறம் பிடிச்சதா மாறி இருக்கும், சில நேரம் பிடிச்சிருக்கும், இப்ப பிடிக்காம போயிருக்கும். இவ்வளவுதாங்க, இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியா சொல்லி விடுங்க.
1: அதாவது சின்ன வயசுல இல்லையா,
0: வணக்கம்.
2: அன்பான அன்பருக்கு நீ மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன் ஆண்டனி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சாதமே எனக்கு ஏற்ற ஒரு டைட்டில் ஏற்றதுக்காக நன்றி.
0: சிறப்பு சொல்லுங்க.
2: விவசாயம்னா பிடிக்காது சார், என்ன கூட ஆள் பற்றோட விவசாயம் பண்ண தோட்டத்துக்கு போவேன்.
0: சரி.
2: ஆனா பட் வந்து எல்லா ஊருக்கும் அவர் தான் பண்ணுவார். ஆனா கடைசியில் மண்வெட்டிய அந்த வாய்க்கால கழுவிட்டு சொல்லுவாரு, அப்படியே அவனே மேல ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன்.

0: 27 ஆண்டுகளாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டணத்துல அந்த தோட்ட கார்டனிங் ஒர்க்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அவர் மனமுகந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா முகமலர்ச்சியோட செஞ்சுக்கிட்டு
1: இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதான் நினைக்கிறேன்.
2: மூணு நேரமே கேப்புக்குள்ள இருக்கு, அடி கம்மக்குள்ள இருக்கு. நெல்லிச்சோறு அப்படிங்கறது ஆடி தீபாவளி பொங்கல் இப்படி கிடைக்கும் எங்களுக்குலாம்.
1: அதான் எப்பயோ ஒரு நேரம் கிடைச்சது, இப்ப எல்லா நேரமும் கிடைக்கும் போது அடடா இதுக்கு அதுவே இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா.
2: நன்றி, நன்றி. வணக்கம்ங்க.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க பெயர்?
3: ஹலோ, சொல்லுங்க.
1: ஓகே, இது பிஸியா இருக்கா நினைக்கிறேன். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்,
1: உங்க பெயர் சார்?
4: மாதவர் செல்வராஜ்.
1: சொல்லுங்க செல்வராஜ்.
4: பொண்டாட்டி?
1: பொண்டாட்டி ஐயா வேணாங்கய்யா, அடிப்பாங்கய்யா அப்படின்ற பக்கத்துல இருந்தா அடிக்க போறாங்க பார்த்து.
4: கல்யாணம் கையோட பிடிச்சது இப்ப பிடிக்கல.
1: பாத்தீங்களா, நல்ல வேலை பக்கத்துல இல்லையே, இருக்கிற கிடைக்கிற சோறும் கிடைக்காம போயிட போதுங்கயா பார்த்து.
4: கெட்ட பண்ண கத்துறா.
1: சிறப்புங்க, நன்றிங்கய்யா.
4: நன்றி.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: சொல்லுங்க
1: கலா. வெளியவே போக முடியாதுன்னு ஒரு நாய் வளர்ப்பு என்னவா வேணா
5: வச்சுக்கீங்களேன்.
1: சின்ன வயசுல இப்ப கூட வச்சுக்கங்க, நேத்து பிடிக்கலங்க, இன்னைக்கு புடிச்சு போச்சுங்கன்னா கூட அது சரிதான். சிறப்பு. சிறப்புகளா, நன்றி. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
6: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம், கே சிவசுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க சிவசுப்பிரமணியன்.
6: நான் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த நண்பர்களெல்லாம் இன்ப சுற்றுலா அப்படியே
1: கிளம்பிடுவேன்.
6: ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு
1: போகாத இடம் இல்லைன்றீங்க? ஆ
6: ஆமாம், கன்னியாகுமரி மாரி இடத்துக்கெல்லாம் அப்படியே கிளம்பிடுவேன்.
1: ஓகே,
6: இப்போல்லாம் அதுமாரிலாம் போகிறது இல்லை. அப்போ
1: போக மனசு வரமாட்டுதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா?
6: இல்லை, அவங்கவுங்க தனியாக வேலை நிமித்தமாக தனியாக அவங்கவுங்க போயிட்டாங்க. அதனால இப்போ ஒற்றுமையாக போகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை.
1: வாய்ப்பு இல்லாமல் போச்சு, வருத்தப்படுறீங்க?
6: ஆமாம் ஐயா.
1: சிறப்பு. அப்போ சீக்கிரமாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கெட் டுகெதராக இன்னொரு ட்ரிப்பு போக எங்களோட வாழ்த்துக்கள்.
6: நன்றியா.
1: நன்றி,
6: நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா.
1: சிறப்பு, சிறப்புங்க ஐயா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், உங்கள் பெயர்?
7: நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டயபுரம் சார் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமாக இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க?
7: நான் வந்து நல்லா இருக்கேங்க. எனக்கு மளிகை கடை முதல்ல வேணாமே வேணாம் யோசனை
1: பண்ணேன்.
7: இவ்வளோ இவ்வளோ போட வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு இருந்தேன். கடைசி இப்போ அதுதான் பிடிச்சி செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ
1: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கிட்டத்தட்ட 43 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
1: சிறப்பு. சரி, ஃபர்ஸ்ட் ஏன் வேணான்னு தோணுச்சு?
7: அதாவது வெறுப்பு, வர்றவங்க எல்லாம் பேச முடியாது, இந்த இது பண்ணா அதை பண்ணி எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, நல்லது கெட்டது போக முடியாது அப்படின்னு ஒரு கஷ்டமா இருந்தது.
1: கடை வச்சிருந்தா வேற எங்கேயும் போக முடியாதுன்னு யோசிச்சிருந்தீங்க?
7: ஆமா, யாரும் ஒரு நிகழ்ச்சி முக்கியமான போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ 58 ஆயிப்போச்சு. இப்போ சரி, இதான் 1000 வச்சாரு, இதே பிடிச்சி போச்சு. இப்போ
1: அவ்வளவுதான், இப்ப ஒரு என்ன கடைக்கிலேயே போடுங்கன்னா போடு.

0: வணக்கம்,
1: யாருங்க பேசுறீங்க?
2: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்வது யாரு?
2: அடையாளம் மட்டும்தான் ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி சார்.
1: சொல்லுங்க.
2: தலைப்பு சூப்பராது, பாடலாம் நல்லா இருக்குது சார். எனக்கு இது வேஷ்டி சட்டைனா ரொம்ப பிடிக்கும் சார்.
1: சரி,
2: அப்போ
1: எப்போ?
2: இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு மேல சார்.
1: சரி, ஓகே.
2: இப்ப என்னன்னா பேண்ட் சட்டை தான் பிடிக்கும் சார். ஜீன்ஸ் பேண்ட் வெள்ளை சட்டை போட்டாதான் பிடிக்கும் சார்.
1: வயசு இப்ப குறைஞ்சிட்டு இருக்குன்னு
2: நினைக்கிறேன். அதுவும் சார், இளம திரும்புறே
1: அப்படின்னு சொல்லிட்டு தலைய ரெண்டு சிலு
2: வயசா சார், அதுவே போட்டாதான் பிடிக்கும் சார்.
1: கொண்டாடி திட்டுவாங்களே, ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க அப்படின்னு.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: எஸ் முன்னாடி வந்து எனக்கு டிராவல் அப்படின்னா ரொம்ப பிடிக்காது. வெளியெல்லாம் அவ்வளவா போக எல்லாம் மாட்டேன். உதாரணத்துக்கு வேலை அதுல ஒரு பலுவா இருக்கும், அல்லது காலேஜ் படிக்கக்கூடிய சமயம் அப்படிங்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அவ்வளவா போக மாட்டேன். பட் இப்ப வந்து ஒரு 4 இடத்துக்கு போகணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், சின்ன பிள்ளை மாதிரி வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு கத்துக்கிறதுனால இப்போ நிறைய டிராவல் மற்ற இடங்களுக்கு எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது பிடிச்சிருக்கு. அதனால முன்னாடி டிராவல் பிடிக்காது, இப்ப எனக்கு டிராவல் அப்படிங்கறது பிடிக்குது. சின்ன வயசுல வந்து நான் அதிகம் வந்து புக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிப்பேன். இப்ப அந்த புக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டா எனக்கு அவர்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா திருப்பியும் புக் படிக்கணுமா
1: அப்படின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி அதே புத்தகத்தை நாடி போவீங்க. நன்றி சந்திரசேகர்.
3: சின்ன வயசுல படிச்ச புத்தகம் இப்ப பிடிக்காத போயிடுச்சு அப்படி மாறிடுச்சு.
1: சரி, ஓகே, நன்றி சந்திரசேகர்.
3: தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ.
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
4: ஹலோ, சூர்யா டெய்லர் சார், சைதாப்பேட்டை.
1: உங்களோட உருவத்துல அதனால நோ ப்ராப்ளம், சிறப்பு. சரிங்களா, எல்லாம் நன்மைக்கு.
4: நான் கத்து குடுத்தா அப்போ ஒண்ணே முடியல என்னால. அதனால கத்து குடுக்கலாம், நம்மளால நாலு பேர் போய்க்கலாம். கனடாலாம் புழைக்கிறாங்க சார் என்னால.
1: அவ்வளவுதான், நல்லதுதானே.
4: கனடால வந்து கத்துக்கிட்டு போய் நல்லா புழைக்கிறேன். நல்லா கத்து புழைக்கிறான்.
1: நன்றி நன்றிங்க ஐயா,
4: ரொம்ப நன்றி சார்.
1: ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன தீம்ல பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு விஷயம் பிடிக்காம இருந்திருக்கும், இப்ப பிடிச்சிருக்கும். சில விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, ஆனா இப்ப பிடிக்கலங்க அப்படின்ற சிம்பிளான விஷயம் தான். அது என்ன வேணா இருக்கலாமே, உணவு உடையிலிருந்து ஆரம்பிச்சு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், எதுவா வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 04429860038 மற்றும் 04429525045. நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பெயர்?
7: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: சொல்லுங்க மாலினி தேவி.
7: எனக்கு முன்னாடி இட்லி சாப்பிட பிடிக்கவே செய்யாது.
1: எத்தனை வயசுல? 4 வயசுலயா, 2 வயசுலயா?
7: இல்ல இல்ல, இப்ப கொஞ்ச நாளாதான் இட்லியே சாப்பிடுவேன். இட்லி எப்பவுமே எனக்கு பிடிக்காது.
1: சரி, ஓகே.
7: எங்க போனாலும் இட்லி சாப்பிடுவேன். இப்ப விரும்பி இட்லி சாப்பிடுவேன்.
1: சரி, எதுக்காக இந்த மனமாற்றம்?
7: இல்ல, அது

0: சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு. ரொம்ப செரிமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால என்ன வேண்டாம் தோசை வேண்டாம் அது சாப்பிட்டுதான்
1: ஆகணும்
0: அது சாப்பிட்டுட்டேன். அப்புறம் எங்கயும் முன்னாடி நான் வெளியில போனா அவ்வளவு ஆசையா கிளம்புவேன் எங்க போனாலும். இப்போ ஒரு 5 வருஷமா எங்கயும் கிளம்ப இஷ்டமே இல்ல, என்னன்னு தெரிய மாட்டேங்குது.
1: ஒரே அசதியா இருக்க அட போங்க
0: அப்படி இல்ல, அந்த டிராபிக் இந்த கூட்டம் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதெல்லாம் போய் நம்ம நீந்து எங்க ரிட்டையர் போகலாம் அப்படின்னு இருக்கு.
1: சரி சிறப்பா, சீக்கிரமாய் ஒரு ஹெலிகாப்டர் வாங்க, என்னோட வாழ்த்துக்கள் பறந்துகிட்டே இருங்க மேலே. உங்களுக்கு எல்லாம் அதான் வாங்கி தந்துடலாம், நம்மளுடைய நேர அனைவர்களுக்கும் வாங்கி தந்துடலாம். ரொம்ப நன்றி,
0: நன்றி.
1: வணக்கம், யாரு எங்க பேசுறீங்க?
2: வணக்கம்,
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நான் பரமக்குடி வந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
2: அதாவது எனக்கு முன்னாடி வந்து அட்வைஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் பிடிக்காது சின்ன பிள்ளையில.
1: அடடா என்னப்பா இப்படி பண்றியாப்பா அப்படின்னு தோணுமா?
2: நிறைய விஷயத்தை கேக்குறேன், என்ன விட்டுச்சு, அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க, உங்க வாழ்க்கை முறை என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு வாங்கி பொக்கிசத்தை தூக்கி பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ
1: இப்பதான் மாமியாக்கு பிடிச்ச மருமகளா அப்ப மாற தொடங்கி இருக்கீங்க.
2: ஆமா கட்டாயமா. அப்புறம் கைத்தறி புடவை வந்து சின்ன பிள்ளையில இந்த இது அமெரிக்கன் ஜார்ஜ் தாவடியும் பாவடையும் கட்டிக்கிட்டு அப்படி சிட்டுக்குருவி மாதிரி தெரிஞ்சேன்.
1: சரி,
2: இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிடிக்கல அந்த மாதிரி இந்த சார்ஜெட்டோ அந்த இது இந்த மாதிரி எரியற பொருள் சேலைகளோ பிடிக்கல. இப்ப வெறும் வாயல் சேலைதான் பிடிச்சிருக்கு. அந்த வயசுல கட்டின உடனே அப்படியே சாப்பிட்டா உணர்றேன், சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. அதே மாதிரி சின்ன பிள்ளை கீரை காய்கறி விட எடுத்தே ஓட்டம் எடுத்தே ஓட்டம், சின்ன பிள்ளைல மீன்கள்லாம் மீன் காய்கறி எல்லாம் அம்மா கொடுப்பாங்க.
1: நீங்க ஓடின ஓட்டத்துக்கு ஒலிம்பிக்லயே போயிருக்கலாம் போல தெரியுதா?
2: ஒரே ஓட்டமா ஓடிடுவேன் வெளியில, அம்மா மீன் வேணாம் அப்படின்னு ஓடுவேன். இப்ப அந்த சின்ன மீன்கள் இந்த காய்கறி கீரைகள் இதைகளைதான் உணவாவே இப்ப மாத்திக்கிட்டு, அதாவது ஒண்ணு எது பிடிக்காம இருந்துச்சு அது பூராமே வயசான பிறகு பிடிக்குதுங்கப்பா.
1: அந்த மாதிரி
2: பாடலுமே அப்படித்தான், பழைய பாடல்லாம் ரொம்ப கேட்க மாட்டேன். இந்த ஜியாகரத் பாவதர் பாட்டுலாம் எனக்கு ஏதோ என்னமோ மாதிரி இருக்கும், ஆனா அது ரொம்ப ரசிக்க தோணுது. அந்த பாட்டும் அதோட பொருளும் அந்த நுணுக்கமா பாக்க தோணுதுங்கப்பா. இதெல்லாம் பிடிக்காம போகுது, பிடிக்காததெல்லாம் பிடிக்கிற மாதிரி
1: ஆயிடுச்சு.
2: அதுதான் இயற்கை, மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது,
1: அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான்.
2: அவ்வளவுதான், நன்மையா எடுத்துக்கிறோமா நம்ம. ஆனா பெரியவங்க இது பேசுறாங்க இது பேசுறாங்கன்னு பிள்ளைங்க கேட்காம இருக்க கூடாது. அதை பூரா உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கு என்னோட கருத்து.
1: சிறப்பு, நன்றி ராஜேஸ்வரன்.
2: நன்றி.
1: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பெயர்?
3: வண்டலூர் குழப்பாக்க வெங்கடேஷ் சார்.
1: சொல்லுங்க சார்.
3: வணக்கம்,
1: யாரங்க பேசுறீங்க?
4: வணக்கம்,
1: உங்க பெயர்? போரூர் பொன்ராஜ், சொல்லுங்க.
4: அதாவது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அசைவம் ரொம்ப பிடிக்கும் சார்.
1: அசைவம் ரொம்ப பிடிக்கும், சரி.
4: அதாவது பிரியாணி ஆனாலும் சரி, ஏதாவது இந்த அதாவது கறி ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஒரு வீட்டு விருந்துக்கு போகும்போது எல்லாருக்கும் மீன் துண்டு வச்சாங்க, எனக்கு மட்டும் வைக்கல, கேட்டு வாங்கினேன். அந்த கருப்பாச்சுக்கல எனக்கே வைக்கிறேன்,
1: சரி.
4: அந்த மாதிரி விருப்பப்பட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அதை பார்த்தானே எனக்கு என்னமோ அது பிடிக்கவே மாட்டேங்குது. அதாவது சைவம் தான் பிடிக்குது, அசைவம் வந்து வேண்டாம் விருப்பதான் சாப்பிடுறேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டா சாப்பிட மாட்டேங்கிறேன்.
1: ஒரு விருப்பம் வரமாட்டேது,
4: அது என்னன்னு தெரியல எனக்கு. இந்த யூடியூப்ல எல்லாம் சில விலங்குகள் எல்லாம் சொல்றீங்க, கொண்டு கொள்ற மாதிரி காட்டுறாங்களே வைக்கிற மாதிரி.
1: ஒரு ஜீவகாருண்ய பாதைக்கு மாறிட்டீங்க அப்ப.
4: அந்த மாதிரி எனக்கு ஒரு பாவமா இருக்குது, அந்த ஒரு மனநிலைக்கு மாறின மாதிரி இருக்கு.
1: சிறப்பு சிறப்பு, நன்றி பொன்ராஜ்.
4: நன்றி, நன்றி.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: வணக்கம்,
1: வணக்கம், உங்க பெயர்?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சொல்லுங்க சண்முக சுந்தரம்.
5: ஹலோ சார், எனக்கு வந்து ஜிகிருதண்டா மோஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது சார்.
1: சரி.
5: ஏன்னா ஜிகிருதண்டான்ற பேர்ல சின்ன வயசுல வேற ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு அதை ரொம்ப கசக்கும்ட்டு ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டே இருந்தேன் சார்.
1: அடடா,
5: யார் ஜிகிருதண்டா கொடுத்தாலும் அவங்க பக்கமே திரும்பி பக்கமே ஓடிட்டு.

0: அப்ப இத தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து என் வீட்டுக்கு வந்தான் சார். ஏதோ ஒண்ணு கொடுத்து பிடிக்க
1: சொன்னான்.
0: அப்ப வாங்கி குடிச்சிட்டேன். அப்ப அப்பதான் தெரியுது நீ குடிச்சது ஜிகிருதண்டா
1: அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: ஏன்னா நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு பார்த்து பயந்துருப்போம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் பத்மாவதி, சொல்லுங்க. அப்படி அதாவது உங்களுக்கு எது பிடிச்சு இப்ப பிடிக்காம போச்சு, இல்ல எது பிடிக்காம இருந்து இப்ப பிடிச்சு போச்சுன்றதா நம்மளோட டாபிக். ஆமா,
2: நான் சின்ன பிள்ளையா கூட ஒரு ஏன்னா ஒரு தின்பண்டம் அது இதுன்னா அப்புறம் அப்பெல்லாம் சாப்பிட
1: மாட்டேன்.
2: இப்ப வந்து அதெல்லாம் சாப்பிடலாமான்னு ஒரு
1: ஆசை. சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றி பத்மாவதி.
2: நன்றி சார்.
1: நம்மளோட நிகழ்ச்சி எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு தெரியலங்க. ரொம்ப எப்படி சொல்றது, ஒவ்வொரு நேயர்களும் சில விஷயங்கள், அதுவும் இந்த விவசாயம் சார்ந்து பேசும்போதெல்லாம் சிலருக்கு பிடிக்கவே இல்லைங்க, இல்லாமல் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ 25 வருஷமா 40 வருஷமா அது பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அப்படின்றாங்க. சிலர் கடைகளை வைக்கும்போது ஒரு மாதிரி பிடிக்கல, ஆனால் இப்போ அந்த கடையை விட்டு என்னால் விலக முடியாது அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். ஸோ வாழ்க்கையோட ஓட்டத்தில் ஒரு நேரம் பிடிக்காமல் இருந்தது, கடைசி வரைக்கும் அப்படியே பிடிக்காமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா. எப்போ வேணால் அது மீண்டும் பிடிக்கலாம். சில நேரம் பிடிக்கிற விஷயங்கள் பிடிக்காமலும் போகலாம். சில நேரம் அதுக்கு காரணங்கள் இருக்கலாம், சில நேரம் காரணங்கள் இல்லாமலும் இருக்கலாம். அதனால் வாழ்க்கையை அதோட விருப்பப்படி நம்மளோட மூமெண்ட்டில் அப்படியே ரசித்து வாழ்ந்துட்டு இருக்கிறதான் ஒரு சிறப்பான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. புதுதில்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்ட இளையோர் பெண்களுக்கான 65வது சுப்ரடோ கோப்பை கால்பந்து போட்டிகளின் இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். ஆட்ட நேர இறுதி வரை வழக்கமான நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பில் கேட்கலாம்.

நேர்களே, நம்ம அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாத்தை திரைப்படத்தில் இருந்ததாங்க. ஒரு சூப்பரான பாட்டல், அற்புதமான ஒரு பாட்டுன்னே சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செம தூளுங்க.

நேயர்களே, நாம் அமைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கொண்டேன் திரைப்படத்துலேருந்து தாங்க. தொட்டு தொட்டு போகும் தென்றல் அப்படின்ற பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம தூளுங்க.

நேர்களே, நம்மளுடைய ரெயின்போ மேடையில் அடுத்ததாக நம்ம கேட்டு இருக்கக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இருந்தாங்க. கேட்டிணைந்திருங்கள். இது FM 91.4 இங்கே எல்லாமே போதுமே செம தூளுங்க.

நேயர்களே, நம்மளுடைய ரெயின்போ மேடையில் நிறைவுபாடலாம் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் தாம்தும் திரைப்படத்திலிருந்து தான். கேட்டு இணைந்திருங்கள். இதே ரெயின்போ 91.4 எல்லாமே எப்போதுமே செமதுள்ள

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. கொழும்புவில் நடைபெற்ற இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

ரெயின்போ 101.4 சென்னை ஆகாஷ்வாணி. My name is Shrividya and you are tuned in to Drive Time.

நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கும். நேயர்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு விருப்பமான பாட்டை எந்த காரணத்துக்காக அப்படின்றதோட சேர்த்து கேட்டுக்கலாம். இப்போ முதலாவதாக எனக்கு பிடித்த பாடல் தாம் தும் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள்.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல சார் பாடல் வேணும்? மேகமே மேகமே சிறப்பு. வேற வேற ரீசன் இருக்குங்களா வாணியம்மா பாடினதை தாண்டி?
1: கிளம்பிட்டார் சார், அதனால ஒரு எங்களுக்காக ஒரு ஃபீல் பண்ணி வர சாங் நல்லா இருக்குன்றதுனால சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா போட்டுடலாம். நன்றி
1: நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதுடெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்ட இளையோர் பெண்களுக்கான 65வது சுப்ரடோ கோப்பை கால்பந்து போட்டிகளின் இறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்டோம். இனி வழக்கமான நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்களே, நாம் இணைந்துள்ள இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட நேயர்கள் தொடர்பு கொண்டா உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை ஏன் பிடிக்கும் அப்படின்ற விவரங்களோட சொல்லி பாட்டை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 04429860038 மற்றும் 04429525554. இந்த எண்களுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு பேசலாம். ஒவ்வொரு பாட்டையும் கேட்கும்போது, அதுவும் நம்மளுக்கு பிடித்த பாட்டை, சில நேரம் காத்திருந்து கேட்கறதுல இருக்கிற ஒரு தனி சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு இன்பமயமானது அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரம் நம்ம நினச்ச பாட்டை இந்த காலத்தில் கேட்க முடிஞ்சாலும் கூட, எல்லோருக்கும் நான் கேட்ட ஒரு இன்பத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது வந்து பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளால் பெற முடியும். ஸோ நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 04429860038 மற்றும் 04429552554.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒளிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவுத்திறன் பெற்றவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கு ஏற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/archennai, instagram.com/archennai மற்றும் twitter.com/archennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய். விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் ட்ராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ் நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604. மேலும் விவரங்களுக்கு facebook.com/archennai, instagram.com/archennai மற்றும் twitter.com/archennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி. ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். ஓகே, அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாடல் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் சில நேரம் வந்து இந்த பாட்டு தாங்க நல்லா இருந்ததா அப்படின்னு தோண வைக்கலைங்களா? ஸோ பிளாஸ்ட் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டலாம், கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக் சாட் வித் பாட்டில் தான் அணிஞ்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் திரைப்படத்திலிருந்து முட்டைக்கலக்கி அப்படின்ற சாங் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போற நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பெயர்?
1: பொன்னேரி ஜெகண்டன், கணித நம்பர்
0: பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன படத்துல சார் பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு முதல்வன் படம் சார்.
0: முதல்வன் படத்துல என்ன பாட்டு சார் வேணும்?
1: கொறுக்கு சிறுத்தவள் அந்த பாட்டு போடுங்க சார்.
0: எதனால சார் அந்த பாட்டுனா ஒரு பிடித்தம்?
1: இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். இது வரைக்கும் நான் ஒரு 20 வாட்டிக்கு தான் கேட்டிருப்பேன் எப்பவும் இல்லையே. ஏன்னா இது ஓபன் பண்ணுவோம் ஃப்ளூட் மியூசிக் வரும், பயங்கரமா பண்ணிருப்பாரு ஏஆர் ரஹ்மானே. என்னோட கால டியூனாவா இருந்திருக்கு அந்த மியூசிக்.
0: முன்னாடி இருந்த அந்த பாட்டுன்னு ஒரு பேர் பெரும் பிடித்தம் உங்களுக்கு?
1: ஆமா, ரொம்ப அடிக்கடி வாய்ஸ் செமையா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அவரோட வாய்ஸ். அது ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த புள்ள உங்களுக்கு சூட்ட இசை பயங்கரமா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சார், நீங்க கேட்ட பாட்டை போட்டலாம் சார். நன்றி சார்.
1: நன்றி, தேங்க்யூ சோ மச் சார்.
0: ஓகே, அவரு கூட சேர்ந்து நாமளும் அந்த பாட்டை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கும். நேயர்கள் தொடர்ந்து பேச வேண்டிய எண்கள் 044-298-6-0038 மற்றும் 044-298-6-0054. நேயர்கள் ஒரு பாட்டை கேட்கும்போது ஏன் அந்த பாட்டை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லி தான் கேட்கணும். ஓகே, வணக்கம். யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், கேட்குது?
1: கேக்குது சார். வணக்கம், என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் இங்க ராமநாதபுரம் மாவட்டம் அதிராமம் அங்கிருந்து பேசுறேன்.
0: சிறப்பு சார். உங்களுக்கு என்ன படத்துல சார் பாடல் வேணும்?
1: எனக்கு குரு படத்துல இருந்து நன்னாரே சாங் பிளே பண்ணுங்க.
0: எதனால சார் அந்த பாட்டு பிடித்தம்?
1: அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து அதை ஷூட் பண்ண விதம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா ஸ்ரேயா கோஷலுடைய வாய்ஸ்ல செம்மையா இருக்கும் அந்த சாங், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல.
0: சரிங்க சார்.
1: ஷூட் பண்ணதெல்லாம் செம்மையா ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஒரு பிளேஸ் தான் நான் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கேன். அப்படி மலைகள் நனைஞ்சிச்சு, அப்படி நல்லா குழு குழுன் இருக்கணும் அப்படின்னு.
0: ஒரு பெரிய கனவே கண்டு வச்சிருப்பீங்க போல தெரியுது.
1: கனவுன்னு சொல்லிடாதீங்க சார், அதாவது அது முயற்சி பண்ணுவோம் சார்.
0: இல்ல இல்ல, இப்போதைக்கு அது கனவு, வருங்காலத்தில் அது நனவு. அதனால சீக்கிரமாவே நடக்கட்டும். வாழ்த்துக்கள் சார்.
1: ரொம்ப நன்றி சார்.

0: நீங்களும் ரொம்ப அழகா ப்ரோக்ராம் பண்றீங்க. நான் கூட ஷோ முடிஞ்சிருமோ, லைன் கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சேன், லைன் கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைச்சிடும் சார், நோ ப்ராப்ளம்.
0: நேயர்களோட
1: சேர்ந்து நானும் காத்துட்டு இருக்கேன்.
0: கண்டிப்பா சார், நன்றி சார், நன்றி.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க? வணக்கம் சார். உங்களுக்கு என்ன படத்துல சார் பாடல் வேணும்?
1: படம் வந்து நினைவு சின்னம் சார்.
0: நினைவு சின்னம், சரிங்க சார்.
1: பாடல் வந்து ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்ன என்னமோ சொல்லுறாங்க, அந்த பாட்டு சார்.
0: சிறப்பு சார். எதனால சார் இந்த பாட்டு?
1: அதாவது சின்ன வயசுல பார்த்தேன் சார் படம், ஸ்கூல் படி சொல்ல அந்த படத்தை. அவர் கிராமத்துல வந்து ஒரு சிலர் பேசுவாங்க ஒரு மாதிரியா பேசினாவே,
0: அந்த புறம் பேசுறத பத்தி.
1: ஆமா ஆமா, அதனால இந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு.
0: இப்படி இருந்தாலும் ஓகே சார். உங்க பேர் சொல்ல மறந்துட்டீங்க சார், சொல்லுங்க.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செதும்பேசுறேன் சார்.
0: சிறப்பு சார். நீங்க கேட்ட பாடல் இதோ.
2: ஊருக்குள்ள என்ன பத்தி

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கும். நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: சென்னை மந்தவெளியில இருந்து விநாயகர் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல சார் பாடல் வேணும்?
1: படம் வந்து ரன்னு.
0: ரன்னு, ஓகே.
1: பாடல் வந்து பனிக்காற்றி அந்த பாடல் சார்.
0: ரன் படத்துல இருந்து பனிக்காற்றை ரொம்ப பனி விரும்பியா இருப்பீங்க போலயா?
1: ஆமா சார், இன்னும் ரெண்டு மாசத்துல பனி காக்குதா.
0: சிறப்பு சார்,
1: பாட்டு கேக்குறேன் சார்.
0: போட்டுடலாம் சார், உங்களுக்கு கேட்டு நினைந்திருங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்ல நிறைய நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார். வணக்கம், திருமல நச்சம்பாசன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல?
1: காக்கி சட்டை.
0: காக்கி சட்டை.
1: சிங்காரம் சாருக்கு நல்ல சாருக்கு அந்த பாட்டு போடும் சார்.
0: என்ன சார், ஒரே குதூகலமா இருக்கீங்க போல தெரியுது.
1: கமலஹாசன், கமலஹாசன் படம் சார்.
0: கமல்ஹாசன் பிரியரா?
1: ஆமா ஆமா, அதனால உலக நடிகர் இல்ல அவரு.
0: சிறப்பு சார், அந்த பாட்டு போட்டுருலாம்.
1: போடுங்க சார், போடுங்க.
0: ஓகே சார்.
1: ஓகே.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசூலி அனல்மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார், நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து

நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2 மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனதுக்கு பிடித்த பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு சுகம் என்பது எப்போதும் ஒரு நல்ல உணவை சாப்பிடுவது போல, நல்ல புத்தகத்தை படிப்பது போல, நல்ல ஒரு பெரிய டிராவல் போனது போல, இப்படி பலவிதமான அனுபவங்களை தரக்கூடியதுங்க. சில நேரங்களில் ஒரு பாடலை கேட்கும்போது நம்மளுடைய பாலிய காலத்துக்கு போயிட்டு வருவோம், சில நேரம் கற்பனைக்கு போயிடுவோம், சில நேரம் இல்லாத உலகத்தை உருவாக்கி பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு பாடலும் நமக்குள்ள ஒரு பல உலகங்களே உருவாக்கி தரக்கூடிய ஒரு வல்லமையை வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் முதலாவதாக நம்ம என்ன பாடல் நம்ம எந்த கற்பனை உலகத்துக்குள்ளே கூட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிங்கராஜா திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தாங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம்மதுள்ளு.

நேயர்களின் கவனத்திற்கு, சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதியன்று 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவுத்திறன் பெற்றவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/ar chennai, instagram.com/ar chennai மற்றும் twitter.com/ar chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய். விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்,

நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604. மேலும் விவரங்களுக்கு facebook.com/ar chennai, instagram.com/ar chennai மற்றும் twitter.com/ar chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. வானொலி ஒலிபரப்பில்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, நேரம் 9:10 ஆயிட்டு இருக்கு. இந்த வேளையில நாம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், இனிய ராகங்களின் தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு சாங்னே நீங்கள் தாராளமாக எழுதி கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் தான், கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே போதுமே செம்மதுலுங்க.

இப்போ நம்ம கேட்டு ரசித்த பாடலை பார்த்தீங்கன்னா, அதாவது லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி அப்படியே இலையோடி இருக்கும். ஆனால் அதை கேட்கும்போது அந்த இசைக்காக இருக்கட்டும், அவ்வளோ அருமையாக ஒரு எளிமையாக நம்ம எல்லாத்தையுமே அப்படியே ஏதோ ஒரு கனவு உலகத்துக்கு, ஏதோ ஒரு பழைய நினைவுகளுக்கு, இல்லை புதிய ஒரு நினைவுக்கெலாம் மாற்றி அப்படியே வழி நடத்தக்கூடிய ஒரு பாடலாக தான் நம்ம கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நீச்சல் படத்தில் இருந்தாங்க, வெளிச்சப்பூவே வா வா என் வெளிச்சப்பூவே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு. இனிமையான பாடல்னே சொல்லலாம், அற்புதமான ஒரு வரிகளோடு நிறைந்த ஒரு பரிபூரண பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 9:24 ஆச்சு. நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனதுக்கு பிடித்த பாடல்களோட வரிசையில் அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தி குச்சி திரைப்படத்தில் இருந்தாங்க, ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்போதுமே செம்மதுலுங்க.

0: அம்மா கண்ணம்மா
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்
0: ஓய் பாப்பா தங்கப்பிள்ள இங்க பாரு அப்பா பாரு
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க
0: கண்ணம்மா நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு அவனை பார்த்தேன் அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில் அமையுமா
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு இதுல இன்னொரு டெஸ்டா
0: அதுதான் இல்ல கண்ணம்மா நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான் குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும் நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4
3: நேரம் 9:30
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம்

ரெயின்போ ராகங்களில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணா லட்டு தின்ன ஆசையா திரைப்படத்தில் இருந்தாங்க. ஒரு எளிமையான பாடல், ஆனால் ஒரு விதமாக கலோக்கியலாக ஒரு விதமாக சூப்பராகவே இருக்கும்னு வச்சுக்கலாமே. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம தோளுங்க.

பிச்சு பிச்சு இருந்தால் கூட அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானமாக கேட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அடடா அழகாக இருக்குது, இவ்வளோ ஒரு எதுகியோட இவ்வளோ சந்தத்தோட அந்த இசையமைப்புக்குள்ளே ரொம்ப பிரம்மாண்டமாகவே இந்த பாடலை அமைஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கும். அதுலேயும் சிலது பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கதையை கூட அந்த பாட்டிலே சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த நான் வந்து ஒரு சித்திரம், பத்திரமாக இருக்கிற ஒரு ஆள், என்ன இந்த மூணு பேரில் யாருக்கு வந்து பொருத்தமான ஆள் அப்படின்னு கேட்கக்கூடிய இடமா இருக்கட்டும். ஸோ பல இடங்களில் வந்து அந்த கவிஞர் நல்லாவே விளையாண்டுருப்பார். அந்த இசையமைப்பில் சில நேரம் நம்மளுக்கு புரியாத மாதிரி தெரிஞ்சால் கூட நல்லா உன்னிச்சு பார்த்தா அப்படின்னா நல்ல இசையமைப்பில் ஒரு சந்தமைப்பில் சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். சரி, அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போகிறோம், என்ன படத்தில் இருந்தா அப்படின்னு தானே கேட்குறீங்க. மரியான திரைப்படத்தில் இருந்தாங்க, சோனா பெரியா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு தான், சூப்பரான பாட்டு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே எப்போதுமே செம தோளுங்க.

இந்த பாட்டில் எக்கச்சக்கமாக ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க. ரெண்டு வார்த்தைன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்று ஓயலை, இன்னொன்று வந்து சோனா பரியா. அது என்னடா சோனா பரியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சோனா அப்படின்னா வந்து தங்கம்னு அர்த்தம் ஹிந்தியில், அதே மாதிரி பரியானா தேவதைன்னு அர்த்தம், தங்க தேவதை அப்படின்னு சொல்லலாம். இல்லை அது கடல் சார்ந்த பாடல்ன்றனால கடல் தேவதை அப்படின்னு கூட நம்ம அதை பொருள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாட்டு ரொம்ப ஒரு அற்புதமான பாட்டாகவே நமக்கு அமைஞ்சது. அடுத்த என்ன பாடல் என்ன படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நையாண்டி திரைப்படத்தில் தாங்க, டெடி பியர் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இதுவுமே வந்து நல்ல ஒரு குறும்பாக ஜாலியாக கேட்கக்கூடிய ஒரு பாட்டு தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே போதுமே செம்மந்து விடுங்க.

இந்த பாடலை முதல்ல ஆரம்ப கட்டத்திலலாம் கேட்கும்போதெல்லாம் என்னடா அது காக்காவும் பீ காக்காகும் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் நுட்பமாக ஆராயும் போது காக்கா பீ காக்குனா மயில், காக்காவும் மயில் போல இருந்த காதல் வந்தா அப்படின்றது தான் அந்த தமிழ் பிளஸ் ஆங்கிலமும் கலந்த அந்த எதிகையோடு

போது வரக்கூடிய வித்தியாசத்தை பாடலாசிரியர் விவேகா வந்து ரொம்ப நுட்பமாகவே கையாண்டிருப்பார். சரி, இந்த பாட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு டாப் வெஸ்டர்னில் வந்துருச்சு இல்லைங்களா? அடுத்து நம்ம ஏரியாவுக்குள்ளே பூந்தடிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு வேணும் இல்லைங்களா? அப்படி ஒரு பாட்டை தான் கேட்க போகிறோம். பாண்டியன் நாடு திரைப்படத்திலேருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே பொதுமே செம்மதுலுங்க.

புடவை கட்டி போகும் பொல்லாத குழந்தையோ, இந்த ஒட்டுமொத்த பாடல்லையும் எனக்கு மிக பிடித்த பாடல் வரியாக இதை தாங்க பார்க்குறேன். ஒரு குழந்தை புடவை கட்டி போகிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி அவ போகிறா அப்படின்னு எண்ணக்கூடிய அந்த பார்வை மிக அழகான ஒரு பாடல்னையும் சொல்லலாம். அடுத்து தான் வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்திலிருந்து பார்க்காத பார்க்காதன்னு ரொம்ப எளிமையான பாடல். மிகவும் எப்படி சொல்கிறது, நம்ம வார்த்தை போக்கில் நம்ம என்னெல்லாம் நினைப்போமோ அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க கவிஞர். கேட்டு இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ ராகங்களை நிறைவு பாடலாக விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து உன்னை காணாது நான் அப்படின்னு தோணக்கூடிய பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள் இதே எஃப்எம் ரெயின்போ 90.4 நாளை இங்கே எல்லாமே புதுமை செமதோல்.
1: எத்தனை முறைச்சாவே இத்தவணை என்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கட வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா

நேயர்களே, நேரம் 10:01 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்களான் நிலவில். ஒவ்வொரு பாடலை கேட்கும்போதும் ஒவ்வொரு உணர்வுன்ற மாதிரி பழைய பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை ஜாலங்களாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த கவித்துவமாக இருக்கட்டும், அந்த நுட்பமாக இருக்கட்டும், அந்த உணர்வு குவியல்களாக இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி சொல்கிறது, நம்ம மனதை மிகவும் இலகுவாக சில நேரம் ரொம்ப கணக்க வைக்கிற அளவு, மலையளவு கணக்க வைக்கும். சில நேரங்களில் பஞ்சு போல் நம்மளை அப்படியே இலகுவாக மாற்றிடும். அப்படி தாங்க நம்ம இந்த வரிசையில் எல்லா பாடலுமே அப்படி தான் அழகாக ஒரு நேரம் அப்படியே இலகுவாக மாற்றும், ஒரு நேரம் கனமாக, ஒரு நேரம் புன்னகை ததும்ப ததும்ப இருக்கக்கூடிய பல பாடல்களை தான் கேட்க போகிறோம். முதல் பாடலாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த ஜோதி திரைப்படத்துலேருந்து தாங்க. எல்லோருக்குமே பிடித்தது இந்த பாட்டை பிடிக்காமல் ஒருத்தருங்க இருக்காங்க அப்படின்னா அது அதிசயம் தான் சொல்லணும். அதாவது ஒரு 8வது அதிசயம் அவங்க சொல்லிடலாம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்ற பாட்டு தான். கேட்டு இணைந்திருங்கள் FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே பொதுமை செமதோளு.

தெரியாதா தெரியாதான்னு கேட்டு நம்மளை இலக வச்சிட்டாரு நம்மளோட கவிஞர் கண்ணதாசன். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு ஸ்டேஜ் வந்து தெரியாத ஸ்டேஜிலேருந்து தெரிகிற ஸ்டேஜ் வரும், அதாவது கற்றுக்காமல் இருப்போம் அப்புறம் கற்றுப்போம். ஆனால் இங்கே தெரிஞ்ச உனக்கு தெரியாதா, அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் போ. ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்து நினைப்பது ஈஸி, ஆனால் அதை மறக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ அது மாதிரி இந்த பாட்டிலிருந்து எல்லா வரிகளுமே அற்புதமான வரிகள், கவித்துவம் ததும்ப ததும்ப கண்ணதாசன் செதுக்கி எடுத்த வரிகள் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு கவிதை கொத்து, அவ்வளோதாங்க. அடுத்ததாக என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சத்தியம் திரைப்படத்திலேருந்து சத்தியம் இது சத்தியம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4, இங்கே எல்லாமே புதுமை செமதுலு.

ஒரு தயிர் பானையில் ஒரு கல் எறிகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்படி அந்த தயிர் வந்து கீழே கொட்டிக்கிட்டே இருக்குமோ அதுபோல் அந்த பாடல் முழுக்க தத்துவம் கொட்டிக்கிட்டே இருக்குங்க. எந்த வரி எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த வரி நல்லா இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா எல்லா வரியும் நல்லா இருக்குது. நான் எந்த வரி நல்லா இருக்குன்னு எப்படி சொல்கிறது? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டை தான் கேட்டு ரசித்தோம். இதில் உறுதியாக சொல்லணும்னா, நல்ல நேர்மையிலும் தன் வேர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா, அவ்வளோதாங்க. அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, காற்று ரோஜா திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன கண்ணனுக்கு அப்படின்னு தொடரக்கூடிய பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

பச்சரிசி போல் சிரிக்கும் சிரிப்பு இல்லையா? பச்சரிசி போல் சிரிப்பான்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே யோசிச்சிருப்போம். இப்போ தான் டக்குன்னு தோணுச்சு, அதாவது புழுங்கல் அரிசி என்னதான் வெண்மைத்தன்மையாக இருந்தால் கூட அது கொஞ்சம் மஞ்சள் தன்மையை ஒட்டி இருக்கும். ஆனால் பச்சரிசி வந்து அப்படி பார்த்திங்கன்னா அப்படி வெள்ளை வெள்ளையுன்னு இருக்கும். ஸோ அது போல் அவங்க புன்னகை பூக்கக்கூடிய அந்த நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வர்ணனை மிகவும் அழகான வர்ணனை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்தாங்க, நதி எங்கே போகிறது, அந்த பாட்டு தான். கேட்டு இணைந்திருங்கள்.

0: போகிறது.
1: இப்போ நம்ம கேட்டு ரசித்த பாடலில் வரிகளை தாண்டி அந்த வரி அமைப்பு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு நுட்பமான ஒரு சம வாய்ப்பு இருக்குது, அதாவது அப்படின்றத நான் புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து பெண் பாடுவாங்க, ஆண் வந்து அதுக்கு சொல்லிக்கிட்டே வருவார்னு வச்சுக்கங்களேன். இப்போ நதி எங்கே போகிறது அப்படின்னு பெண் கேட்க ஆண் கடலை தேடி அப்படின்னு வரும். ரெண்டாவது சரணம் அந்த டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண் வந்து கேட்க ஆரம்பிப்பார் பள்ளி அறை பெண் மனதிலும் போது, பெண் வந்து ஆண் சொல்லும்போது வந்து பெண் வந்து ஏக்கம் ஏக்கம் அப்படின்வாங்க. ஸோ அந்த இரண்டாவது சரணம் முழுக்க ஆண் கேட்க பெண் சொல்கிற மாதிரி. ஸோ ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லை பொதுவானதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமான வாய்ப்புகளை கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை இனிமை காணும் அப்படின்ற ஒரு நுட்பத்தை நான் இதை வேறு விதமாக பார்க்குறேன். சூப்பரான ஒரு பாடல். அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் திரைப்படத்திலிருந்து பக்கத்து வீட்டு பருவம் மச்சான் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கேட்டு நினைந்திருங்களேன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே போதுமே செம்மது ஒழுங்க.

நிறுவனத்திற்கு. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதியன்று 20 முதல் 40 அவருடைய வயது வரம்பு இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவுத்திறன் பெற்றவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/archennai, instagram.com/archennai மற்றும் twitter.com/archennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ₹266. விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை

வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு ரூம் நம்பர் 27 ஆல் இண்டியா ரேடியோ காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 604. மேலும் விவரங்களுக்கு facebook.com/ar chennai instagram.com/ar chennai மற்றும் twitter.com/ar chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி. ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். சரிங்க, நம்மளோட ரெயின்போ ரீவைண்டில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பேர் மணியோசை, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செமதுலுங்க.

ஊர்புறங்களில் பொதுவாக அந்த முறையும் வச்சவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சும்மா கேலி கிண்டலுமாக அமைஞ்ச ஒரு பாடல் மாதிரி, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமா பாருன்னு கொஞ்சம் கேலி கிண்டலாக ஒரு ஜாட மாடியா அப்படி ஒரு அழகாடு ஒரு ரசனையோட அந்த கிண்டல்லே வந்து ஒரு

தத்துவம் இருக்கிற மாதிரி, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக ரொம்பவே அருமையாக வந்து பாடலாசிரியர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலமகள் ராதை திரைப்படத்தில் தாங்க, உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை, அந்த பாட்டு தான் எல்லோருக்குமே பிடித்த பாட்டு. இந்த பாட்டை கேட்காத மனிதர்கள் குறைவு தான். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4, இங்கே எல்லாமே பொதுமை சேமந்து உள்ளுங்க.

இது ஒரு விதமான பெருந்தன்மை மிகுந்த ஒரு பாடல்னே சொல்கிறாங்க. அதாவது சில பாடல்கள் பார்த்துருப்பேன், என்ன நீ ஏமாற்றிட்டே, ஒன்று நான் ஏமாற்றிட்டேன், அந்த மாதிரி என் வாழ்க்கையை போச்சு அப்படின்லாம் நிறைய புலம்புவாங்க இல்லைங்களா. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் என்னையே நான் குறை சொல்ல விரும்பல, உன்னையும் நான் குறை சொல்ல விரும்பல, எல்லாம் விதி, எல்லாம் இறைவன் செய்த வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு பெருந்தன்மைத்தன்மை இருக்கு இல்லைங்களா. அதாவது பிறர் மீது குற்றம் சுமத்தாமல் அப்படி நழுவி போகக்கூடிய ஒரு பாங்கு தான் இந்த பாடலில் பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் பொதுவாக நான் யோசிக்கும் போது, இந்த காதல் அப்படின்றது ஒரு கைத்தட்டல் மாதிரின்னு வச்சுக்கலாங்களே, ஒரு கை மட்டும் விசிறிக்கிட்டே இருந்தால் காற்று வராது, கை மட்டும்தான் வலிச்சிட்ருக்கும். அதே இரு கரங்களும் சேர்ந்தால்தான் ஒரு கைத்தட்டல் கூடிய சத்தல் வரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திலும் போய் முடியும். சரிப்பா, தத்துவத்தெலாம் சொல்லிட்டு அடுத்ததான் என்ன பாடல் சொல்ல போகிறா பா கேட்க போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிக்கு பின் பாசம் அப்படின்ற படத்திலிருந்து தாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். நேரம் 10:41 ஆயிட்டிருக்கு. அடுத்ததாக என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு சொந்தம் அப்படின்ற திரைப்படத்தில் தாங்க ஒரு சூப்பரான பாடல், எத்தனை எத்தனை இன்பமடா அப்படின்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளு தாங்க.

எத்தனையோ கொடுத்தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டா கூட நல்ல மதி கொடுத்தான் எண்ணி பார்ப்பதற்கு. அதாவது நாம் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், இல்லை வருங்காலத்தையும் கூட எண்ணி பார்ப்பதற்குரிய மதி கொடுக்கும்போது தான் அது பூர்த்தியாகுதுன்ற மாதிரி இந்த பாடலும் பூர்த்தி அடைஞ்சாச்சு. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம்? பார் மகளை பார் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நீரோடும் வைகையிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் கேட்டு நினைந்திருங்கள். இது FM 91.4, இங்கே எல்லாமே பொதுமே செம்மந்து விழுங்க.

ஒரு தாலாட்டு பாட்டை கணவனும் மனைவியும் சேர்ந்து பாடும்போது இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிற ஒரு கொஞ்சல்கள் தான் அந்த பாடலோட வெளிப்பாடுன்னே சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா அது பூடகமாக சொல்கிறது அப்படின்றது ஒரு விதமான கலை அல்லவா? கட்டிலின் மேலே கவிதை சொன்னேன் அப்படின்றதா இருக்கட்டும், அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அப்படின்றதா இருக்கட்டும், அதாவது நேரடியாக சில விஷயங்களை சொன்னோன்னா அதில் பொருளோ சுவையோ இனிமையாக இருக்க போகிறதில்ல, ஒரு பூடகமாக ஒரு குறும்போட ஒரு வெட்கத்தோட ஒரு விதமாக ஒரு வளைத்து போடுதல் அப்படின்றது கண்ணதாசனுக்கு கைவந்த கலையாகவே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கேட்குற எந்த பாட்டையுமே நம்மளால் நெஞ்சை மறப்பதில்லை தான், ஆனால் அடுத்து நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாட்டல் நெஞ்சை மறப்பதில்லை திரைப்படத்திலேருந்து தாங்க கேட்க போகிறோம். சூப்பரான ஒரு பாட்டு, கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4, இங்கே எல்லாமே பொதுமே சமதோளுங்க.

நம்மளை அப்படியே கற்பனை வெள்ளத்தில் மிதக்க வைத்த ஒரு பாடலை தான் கேட்டுருச்சு. தான் அடுத்ததான் என்ன பாடல்னால் எல்லோருக்குமே ஃபேவரைட், கண்ணதாசனோட ஃபேவரைட், எப்படி சொல்கிறது, பிளாக் பஸ்டர் கிட் அப்படின்னு என்ன வேணால் அந்த பாட்டை நம்ம குறிப்பிடலாம். ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படின்ற பாடலை தான் கேட்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள். இது FM 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செமது ஒழுங்க.

நெஞ்சை உருக வைத்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக வந்து நானும் ஒரு பெண் திரைப்படத்திலேருந்து தான் நம்மளோட ரீவைனில் நிறைவு பாடல் நம்ம கேட்க போகிறோம். கேட்டிணைந்திருங்கள். இது FM 91.4 இங்கே எல்லாமே எப்போதுமே செம தொழுங்க.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆர்ஜே கண்ணன் அவர்கள்.

நிலை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கேட்டு பாடல். புன்னகை மன்னன் படத்திற்காக சித்ரா பாடியது. இளையராஜாவினுடைய இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகள். தொடரும் பாடல் பட்டியல் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, ஸ்வேதா குரல்களில்.

உன் வாசம் நெருங்கிய கனவே, உதட்டில் உன் சுவாசம், விரலில்லா மலர்கள் என்னை வந்து வருடியதே, காலில்லா காற்றுதான் என்னை தேடித் தடவியதே, சிறகில்லா மேகமும் என்னை மோதுதே, நகமில்லா இரவுகள் என்னை மட்டும் கீறியதே அப்படின்னு சொல்லி புது கவிதையினுடைய வரிகளாக அந்த பாடல் வரிகள் இருந்துச்சு. பாடல் வரிகள் கவிஞர் பா விஜய், யுவன் சங்கராஜா இசையமைத்து பாடிய அந்த பாடலை கேட்டோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நீ கேட்கவிருக்கும் பாடல் அகல் விளக்கு படத்துக்காக கே ஜி யேசுதாஸ், எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல்.

ரெண்டு ஹம்மிங் கொடுத்துப்பாங்க, அதை கேட்கு இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் எங்கும் என்னாடும் ஏக்கம் உள்ளாடும் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதில். இந்த இரவு நேரத்துக்கான ஒரு இனிமையான இந்த பாடலை கேட்டோம். இளையராஜாவினுடைய இசையில் கங்கை அமரனுடைய பாடல் வரிகள். நேரம் இரவு 11:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஏதோ ஏதேதோ எந்த வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சி அலங்கரிச்சிருக்கீங்கன்னா கேட்ட உடனே நிகழ்ச்சி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த தீமில் தான் அன்றைக்கி பாடல்கள் ஒலிபரப்பாக போகுது அப்படின்னு. அடுத்ததான் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் மனிதன் படத்திற்காக ஏதோ நடக்கிறது இதமாக இருக்கிறது. கே ஜே யேசுதாஸ் சித்ரா குழுவினர் குரல்களில்

பாடல் துவங்கிய நேரத்திலே முடிந்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த ஹம்மிங்கில் அந்த பாடல் ஸ்டார்ட் ஆகி அதற்கு பிறகு அந்த பாடல் வரிகள் எல்லாம் அந்த காதல் நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் விதமாக இருந்தது. ஏதோ நினைவுகள் கனவுகளை மறுது மலருது, மார்பினில் நாளும் மாறாமல் சீரும் காலம் தான் வேண்டும், வான்வெளி எங்கும் என் காதல் கீதம், வாழும் நாள் வேண்டும், தேவைகள் எல்லாம் தீராத நேரம் தேவன் நீ வேண்டும், சேரும் நாள் வேண்டும் அப்படின்னு ரெண்டு போர்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. அதற்கு சைலஜா மேம் பாடியிருப்பாங்க, அதுக்கு யேசுதாஸ் அவர்கள் பதில் சொல்கிற மாதிரி அந்த பாடல் சிச்சுவேஷன் இருக்கும். அதில் அவருடைய அழகாக நாடிய சொந்தம் நான் காணும் பந்தம், இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம், நான் காணும் வண்ணம் ஆக ஆனந்தம், அதில் வந்து அந்த

இரவு நேரத்தில் ஒரு ட்ரீம் சாங் எஃபெக்டில் அந்த பாடல் இருந்துக்கும். அந்த பாடலுடைய செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த வரிகளுக்கு அந்த மாதிரி செட்டிங்கோடு அந்த பாடலை நினைவு மனசில் வந்துட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பாடலை கேட்டோம். மானே இளமானே இன்னொரு வானம் அமைத்திடுவோம், வானில் சொந்த வானில் வண்ண மீன் எல்லாம் பயிரிடுவோம், நிலவு அந்த நிலவு விடி விளக்காயாகாதோ, மேகம் வெள்ளி மேகம் வந்து திரைகள் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அந்த கவிதை வரிகளுக்கும் அந்த பாடல் காட்சி அமைப்புகளுக்கும் நம்ம கண்ணில் வந்து போயிருக்கோம். கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தான். சந்திரபோஸினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக கேட்க போகிற பாட்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் ஏதோ ஒரு பாட்டு. இதில் ஞாபகமே ஏதோ ஒரு பாட்டு, இரண்டுமே வரிகளும் மனசில் வந்து வந்து போகும். அந்த பாடல் தான் கேட்க போகிறோம், ஹரிஹரன் குரலில்.

ஏதோ ஒரு பாட்டு காதில் கேட்கும் பாடல்களை பல முறை நம்மளும் பாடி பார்த்துருப்போம். பாடலில் கவிதை வரிகளை அழகாக ஞாபகமே உந்த ஞாபகமே ஞாபகம் எல்லாம் தீமூட்டவும் செய்யும் நீரூற்றவும் செய்யும். அதனால் ஞாபகங்கள் நம்ம மனசில் என்றைக்குமே மனசில் ஒவ்வொரு வரிசைகளாக அடிக்கடியாக பதிஞ்சிருக்கும். அதை நம்ம பல முறைகளை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறதும் ஒரு இந்த பாடல் வெளியான நேரங்கள் இந்த பாடல் எப்படி வெளியாச்சு அந்த பாடல் முதல் தொடக்கத்தில் அவருடைய அந்த விசிலிங் பண்ணி பாடியிருப்போம் பாடி பார்த்துருப்போம் அந்த ஞாபகங்கள்லாம் வந்து போயிருக்கும். கவிதை என்றாலே கலைக்குமார் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகள்லாம் எழுதியிருக்காங்க. எஸ் ராஜ்குமாரோட இசை தான். கவிதை என்றாலே உன் பெயரி ஞாபகமே, கேட்கும் இசையெல்லாம் நீ பேசும் ஞாபகமே, பூக்களின் மேலே பனித்துளி பார்த்தால் முகப்பெரு ஞாபகமே அப்படின்னு சொல்லி புது கவிதைகளை அழகழகாக எழுதியிருப்பாங்க. தென்றல் என்றாலே உந்தன் வாசல் ஞாபகமே, வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே, தொட்டால் சுருங்கி பார்த்தால் உந்தன் வெட்கம் ஞாபகமே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க புது கவிதை வரிகள். பல முறை நம்ம பாடி பார்த்த ஒரு பாடல் தான் இந்த இரவு நேரத்தில் இந்த மெலடியான பாடலை கேட்டு ரசித்தோம். நிலை நேரம் இரவு 11:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஏதோ ஏதேதோ இந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக சொல்ல மறந்த கதை படத்திலிருந்து கார்த்திக் பாவதாரணி பாடிய பாடல்.

இரு மனசுக்குள்ளே வரக்கூடிய தவிப்புகளை மனசில் ஏதோ நினைக்கிறோம், அதை சொல்ல முடிய வார்த்தைகள் இல்லை, அந்த மாதிரி இயல்பாக நடக்கிற விஷயங்களை அழகாக பாடல் வரிகளை எழுதியிருந்தார். இளையராஜா தான் பாடல் வரிகளும் இசையும் அவர் தான். பக்கம் நீ நின்றிருக்க தூரம் என் உள்ளம் செல்லும், ஏனடியோ ஏனடியோ, அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீ பக்கத்தில் இருந்தாலும் என் உள்ளம் வேற எங்கேயோ தூரமாக போகுது, எங்கோ நீ தூரம் நிற்க நெஞ்சில் நீ ஒட்டி நிற்க என்னடி எதடியோ அப்படின்னு சொல்லி, அந்த பிரிவு எங்கே இருந்தாலும் நம்ம நினைப்பு வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு, தாளம் எங்கே தெரியாமல் அடிக்குது அடிக்குது இள மனசு, ராகம் என்னும் கடலினிலே தவிக்குது தவிக்குது அலையடிசு, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு வரியை எழுதியிருப்பார். புது வழியில் மனசு போகையிலே புது புதுசாக எதையோ பார்க்கலையே, புத்தி வச்சதை புரிய வைக்கவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி, அந்த மனங்களில் வரக்கூடிய அந்த ஒரு தவிப்பை அந்த வெளிப்படுத்தல் அழகான வார்த்தைகளாக இந்த பாடலில் எழுதியிருப்பார். பாடலை ரசித்தோம். ஏதோ ஏதேதோ அப்படின்னு நினைத்தோட இந்த பாடல் கண்டிப்பாக ஒலிபரப்பாகும் நேயர்கள் நினச்சிருப்பீங்க. அந்த பாடல் தான் அடுத்த கேட்க போகிறோம். ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறைக்கிறேன், அந்த பாடல் தலைநகரம் படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். தேவன் மஞ்சரி குரல்களில்.

கேட்ட பாடல் கவிஞர் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளுக்கு டி இமானினுடைய இசையில்தான். சின்ன சின்ன வரிகள், இயல்பான வரிகளை எழுதுவதில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகள் நமக்கு நன்றாக நினைவிருக்கும். கண்ணாடிக்கு பொட்டு வைத்தேன் உன் நினைவை ஒட்டி கண்டேன், இதுதான் காதலா? கண்மூடியும் உன்னை கண்டேன், கள்ளத்தன

கற்றுக்கொண்டேன். காதல் இதுதானா? அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அப்போதும் நான் சொல்லவில்லை, தனிமையில் இருந்தாலும் மனசுக்குள் சொன்னேன் அப்படின்னு வந்து காதல் வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. ஏனோ நினைக்கிறேன், ஏதோ மறைக்கிறேன், தேவன், மஞ்சள் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இடையிடையே அந்த கோரஸ் செக்ஷனும் அந்த பாடலை ரொம்ப அழகுபடுத்தி இருந்ததை கேட்டு ரசித்தோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது கருத்துக்களை லைக் மற்றும் கமெண்ட்களை தெரிவித்த நேயர்கள் யாரெல்லாம் பார்த்துடலாம். பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பாடல் ஏதோ நினைக்கிறேன் மறைக்கிறேன் அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. சங்கர் சேந்தமங்கலத்திலிருந்து இதமான பாடல்கள் தொகுப்பு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கே எம் கடந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோவிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு ஏதோ பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பாடுங்க ஏதோ என்ன தொகுப்பில் அவருடைய பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏதோ நடக்கிறது ஏதோ நினைவுகள் அந்த பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து விழிகளுக்கு குளிர்ச்சி நிலவு மனதிற்கு மகிழ்ச்சி பண்பலை நிகழ்வு செவிகளுக்கு விருந்து கீதங்கள் உளவு நிகழ்ச்சி எழுச்சி தொகுப்பு பகிர்வு இரவின் நிகழ்ச்சி மனசு மயங்கும் வரவு இதயம் மகிழ்ச்சி வானொலி தரவு இன்னிசை நிகழ்ச்சி மனது பொலிவு அப்படின்னு சொல்லி அவருக்கே உரித்தான கவிதை நடையில் கவிதைகள் எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் பாடல் அருமைன்னு தெரிவிச்சிருக்காங்க. கார்த்தி யதேஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவனூர்லேருந்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவணக்கம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, இரவு நிலவு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரல்களில் லேசா லேசா படத்திற்காக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று.

பாடல் கேட்டிருப்போம், பல முறை கேட்டாலும் பாடியும் பார்த்துருப்போம். அந்தளவுக்கு ஒரு இனிமையான பாடல், இரவு நேரத்திற்கான பாடல் கேட்டோம். பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடல் கே இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

ஏதோ ஏதேதோ இந்த வார்த்தையில் தூங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக மீண்டும் ஒரு காதல் கதை படத்திலிருந்து அஜீஸ் அசோக் ஹரிணி பாடிய பாடல் கேட்க போகிறோம்.

மென்மையான புதுக்கவிதை வரிகளாக அந்த பாடல் இருந்தது. கவிஞர் நா. முத்துக்குமாரின் பாடல் வரிகள். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். காதலின் கைகளில் பொம்மையாய் உடைகிறேன், காயங்கள் உண்மையில் இன்பம்தான் அறிகிறேன், என் இதயம் உன் வசத்தில், என் இதயம் உன் தடத்தில் அப்படின்னு சொல்லி பாடல்கள் எழுதியிருப்பாங்க. சின்ன சின்ன கவிதை வரிகளை அந்த மெட்டுக்குள் கேட்கும்போது அழகான பாடல் வரிகளாக வந்தது. வெவ்வேறு வேர்களில் பிறந்தும் நம் காதல் இணையுமா என்ற கேள்விக்கு, மனம் ஒன்று சேர்ந்திடும் போது மெய்க்காதல் இறக்குமா, காலத்தை காதலால் வென்று வாழ்வோம், காதலே உண்மையில் அன்பென பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்பான மனங்களுக்கு என்றைக்குமே அது ஒரு முடிவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல், இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்ட பாடல்களுக்கெல்லாம் நேர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. ஏதோ ஏதேதோ இந்தவர் சொற்கள் அமைந்த பாடல் தான் கேட்டோம். நிறைவு பாடல் ஏதோ செய்கிறாய், வாமனன் படத்திற்காக.

ஜாவித் அலி சௌமியா ராவ் குரல்களில், யுவன் சங்கராஜா இசையில், நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகள். இந்த பாடல் நிறைவு பெறுகிறது மனசு மயங்கும் நிகழ்ச்சி.

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள் இன்னிசை இரவு என, இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

என்னப்பா?

நிலம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எனக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
1: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருவான் வடிவேலன் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல். கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில்.

நிகழ்ச்சியில் ஆடிப்பெருக்கு படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏ எம் ராஜா இசையில்.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10. நேர்களினை கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்.கே. பழனி அவர்களின் நாகஸ்வரம், பெரும்பேர் டி.ஆர். சேதுராமன் அவர்கள் தவில், துவக்கமாக வரவல்லப ரமணா என துவங்கும் ஜி.என். பாலசுப்ரமணியம் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்,

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். உடன் பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்.

வேதகுரநாயக தர்மபத்னி சத்யாயுதம் நிஜசுதாய குகாய தாத்ரி ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

தவ சுப்ரபாதம் தைத்யாஹர்தித புரகண த்ரிதிவம் பிரயாதே சம்போ ததீய சுபபஸ்மத பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினீ சபாலா ஸ்ரீகிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்

கிருஷ்ணமாரிகி.

சுப்ரபாதம் ஸ்ருதிதந்தை நித்யம் துதாபி தவ ரூப குண விஜயை தேஷ்வேவ பூர்ண வசதி சததம் பிரசுப்தா ஸ்ரீ கிருஷ்ண நாரி கிரிஜே தவ சுப்ரபா.

சகல சித்தி கரணராணாம் கேதோ சதேவ கரு நாசததான தச்சோ

దుర్గా దేవీం ప్రపత్యయితి దేవ వచో విరిగ్యా.

சேஷவாசிக்கு முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீக நிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களம் யாசராகாச விப்ராக்யா காமமீனாய தாக்ஷினி சப்த கல்யாக நிஷ்டாயை கிருஷ்ண மார்கே சுமங்கள.

முனினா தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியே கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைகி நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யே தே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம்.